நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 சிராவண மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49 முப்பத்தி எட்டு வினாடி.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:52. நாளொரு குரல். சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே, மற்ற இன்பம் வேண்டுபவர். வெக்காமை 173. விளக்கம்: அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறன் அல்லாதவற்றை செய்யார். குறள் மீண்டும் ஒருமுறை: சிற்றின்பம் வெக்கி அறன் அல்ல செய்யாரே, மற்ற இன்பம் வேண்டுபவர். வெக்காமை 173. விளக்கம்: அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறன் அல்லாதவற்றை செய்யார்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகிதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி இடம்பெறும். 6:15 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாளி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா மற்றும் புதுச்சேரி காவல்துறை குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருது வழங்கும் விழா பற்றிய வானொலி தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ. ப்ராஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. இதில் டாக்டர் என் ராஜம், சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், செல்வகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. இதில் உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். இதில் மார்க்ஸ் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளதரங்கம். நாரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது தாளம் கண்டச்சாப்பு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆர் கண்ணையன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. இதில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை.

6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நேரம். இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரை, 8 மணி முதல் 8:58 வரை மணி வரை திரை இசை. 7:25 உடவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உடவர் உலகம். திசு வளர்ப்பு வாடையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். இரவு 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரைத்தோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கட்டா. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:58 ஆகிய நேரங்களில் பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: The Ministry of Cooperation informed that at the event, the e-foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be e-inaugurated. Additionally, appointment letters will be distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. Vice President C.P. Radhakrishnan will be on a two-day visit to Tamil Nadu beginning today. During the visit, he will participate in a series of academic, commemorative and literary events in Chennai, Chengalpattu, Thiruvarur and Thanjavur. Today, Mr. Radhakrishnan will attend the 22nd convocation of the SRM Institute of Science and Technology in Chengalpattu. He will also attend the first death anniversary function of former Governor of Nagaland, Manipur and West Bengal in Chennai. National Testing Agency NTA will release the provisional answer keys for UGC NET June 2026, CSIR NET ICAR All India Entrance Examination for Admission and All India Competitive Examination for PhD programs today. In a social media post, NTA said the provisional answer keys will be published on its official website. It advised candidates to rely only on official communication from the NTA. Amrit Udyan will be open to the general public from today till the 15th of next month. Our correspondent reports the garden will remain open from 10 a.m. to 6 p.m. with the last entry at 5 p.m. It will remain closed on Mondays for maintenance. The Delhi government has extended the existing paper-based pink ticket facility for women passengers in Delhi Transport Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்ன, அது அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மீசிலுத்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த நான்கு வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்த

0: பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா அஞ்சு பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த அஞ்சு தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த நாலு வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதினவுடனே ஏன் சேக்கிழார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீ குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நாணிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15:03. பக்தி பரவசம் துதிப்பாடும் இந்நேரம் அருள் இசை ஒழிக்கும் வாழ்வில் இந்த அதிகாலை நேரம் பக்தி மனம் கமழும் இசையாய் ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம்.
3: முதலில் கேட்கலாம் தலையெழுத்து என தொடங்கும் டி.எல். மகாராஜன் பாடிய பாடலை.

நேயர்கள், இதுவரை தெய்வீக ராகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேயர்களை கேட்கலாம் சேவை செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை பெண்ணக தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா ஃபேட் டி பாண்டிச்சேரி 2026 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரை நடைபெறும். நேயர்கள், இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:35, 12:00.

இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்லேருந்து ஏற்றின்னு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா. சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊரு பெண்கள் புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க பாரு. கூட நாமளும் பாடிக்கிட்டே போவோம்.

0: என்னப்பா
1: தள்ள முடியாம தள்ளிட்டு வர, அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல சைடுல ஒரு தாரு, என்ன ரஸ்தாலி வாழையா?
0: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
0: மாம்பழம்.
1: ஓஹோ மாம்பழமா? என்ன மாம்பழம்?
0: இமாம் பசு மாம்பழம்பா.
1: ஓஹோ நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
0: ஒன்னும் இல்ல காத்து முத்தா, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர் அதனால வாங்கிட்டு போறோம்.
1: ஓஹோ மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
0: ஆமா விசேஷம்.
1: ஓஹோ அதை கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற.
0: ஆமா ஆமா.
1: சரி அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
0: என் பொஞ்சாதையா தான் வாங்கிட்டு வர சொன்னா. காத்து முத்தா ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும், நல்லா பாக்குறதுக்கு திரட்சியா குண்டு குண்டா இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்த முத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ற.
0: ஆமா
1: பூவன் பண்ற, மொந்தம் பண்ற, ஏலக்கி பண்ற, எல்லாம் பண்ற.
0: ஆமா
1: ஆனா நீ ரஸ்தாலிய பண்றதே இல்லையப்பா.
0: ஆமா கருத்த முத்து, இப்பதான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலி சாகுபடி பண்ணதே இல்ல.
1: ஏப்பா வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
0: ஆமா. ஓ அதான்பா என் நிலம்.
1: எப்பா இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்ப்பா.
0: அப்படிங்கிற அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாப்பா நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
0: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு, பட்டம்னு பார்த்தன்னு வச்சுக்க, ஐப்பசி கார்த்திகை மாசி அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்ப்பா.
0: ஓஹோ
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு மூணு தடவை.
0: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த நீ எவ்வளவு ஏரியாவில் பண்ணலான் இருக்க?
0: ஒரு ஏக்கரில் பண்ணலான்னு இருக்கான்.
1: சரிப்பா சரிப்பா. நீ மூணு தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு
0: சரி
1: மூணாவது உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு ஆறு டன்னு தொழு வரும்.
0: சரி
1: அதை பரவலாக வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு அதுல அந்த கடைசி உழவை உழுது நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை ஆறு அடி, கண்ணுக்கு கண்ணு ஆறு அடி, இந்த இடைவெளியில ஒரு அரை அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
0: ஓஹோ சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல?
0: ஆமா.
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
0: சரி
1: 1.5 கிலோல இருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
0: ஓஹோ ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாப்பா. அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த வித கிழங்கை எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும். 200 லிட்டர் தண்ணீர்ல 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து
0: வச்சுக்கிட்டோம்ல,
1: இதுல அந்த வித கிழங்குலாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
0: எதுக்காக காத்த முத்த?
1: எப்பா வேரழுகள் அப்புறம் நூற்புழு தாக்குதல் இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: சரி
1: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
0: ஆமா.
1: எப்படியே இந்த சூடோமோனஸ் திரவம் அந்த சுண்ணாம்பு தூள் கரைசல் இத தண்ணியில கலந்து நம்ம விதை கிழங்க முக்கிய எடுத்து ஒரு 10 நிமிஷம் நிழல்ல வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டோம்ல, இப்ப இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. விதை கிழங்கு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
0: சரி சரி சரி.
1: காத்து அதிகமா உள்ள போக கூடாது. சரியா? இதுல கவனமா இருந்திருப்பா.
0: சரி.
1: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
0: காத்து முத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
1: எப்பா வாய்க்கா பாசனம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, தண்ணி வந்து அதிகமா தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா நீ இப்ப செடிக்கு செடி தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமா ஊத்த மாட்டா பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசுறோம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதிகமா தண்ணி தேங்கி நிக்க விடக்கூடாது. ஒரு 25ல இருந்து 30வது நாள்ல குருத்து தெரியும், 40-45வது நாள்ல இலை வர ஆரம்பிச்சிரும்பா.
0: சரி
1: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
0: கதமுத்த ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
1: ஒன்னும் இல்லப்பா, 200 லிட்டரு ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு.
0: ஓஹோ.

0: இதை கலந்து ஊற வச்சு ரெண்டு நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராகிடும்பா.
1: ஓஹோ,
0: அதை தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி சரி.
0: இது இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீரில் 150 மில்லி ஈஎம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக, நுண்ணூட்ட சத்துக்காக அதை வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சு

0: இருக்கு, அப்புறம் குடநோய் வர வாய்ப்பு இருக்கு.
1: ஐயோ,
0: இதுக்கெல்லாம் இயற்கையான அந்த நம்ம விவசாயத்துல பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசல பயன்படுத்தலாம், இது போக ட்ரைகோடெர்மா விரடி கரைசல் அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்பா.
1: பரவாயில்ல காதுமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாளி சாகுபடியே பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்கிட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
1: ஆமா ஆமா காது முத்தையா, பொஞ்சாதி டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும் தேடுவா, நான் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி, நீயும் பார்த்து போயாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
2: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும்

0: வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பகே கெசாங்

0: தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:16.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். வழங்குபவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. பூஞ்சைகள் என்பது குளோரோஃபில் இல்லாத ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத யூகாரியாட்டிக் உயிரினங்களாகும். எனவே தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்க முடியாது. அதற்கு பதிலாக இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை சிதைத்து அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வாழ்கின்றன. சில பூஞ்சைகள் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மீது ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. மேலும் சில பூஞ்சைகள் தாவர வேர்களுடன் கூட்டுறவு அமைத்து இரு உயிரினங்களுக்கும் நன்மை அளிக்கின்றன. இதனால் பூஞ்சைகள் இயற்கை சூழலில் மிக முக்கியமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் உலகின் அனைத்து சூழல்களிலும் காணப்படுகின்றன. மண், நீர், காற்று, அழுகிய இலைகள், மரக்கட்டைகள், ஈரமான காடுகள், விவசாய நிலங்கள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள், குளங்கள் மற்றும் கடலோர பகுதிகளிலும் இவை வளர்கின்றன. அதிக ஈரப்பதம் மற்றும் மிதமான வெப்பநிலை உள்ள இடங்களில் பூஞ்சைகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நுண்ணோக்கியில் மட்டுமே காணக்கூடிய நுண் பூஞ்சைகள் மைக்ரோஃபஞ்சை முதல் காளான் போன்ற பெரிய பூஞ்சைகள் வரை பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. இவற்றின் உடல் ஹைஃபே எனப்படும் நுண்ணிய இழைகளால் ஆனது. பல ஹைஃபாக்கள் இணைந்து மைசீலியம் என்ற வலை அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த மைசீலியத்தின் மூலம் பூஞ்சைகள் கரிமப் பொருட்களை சிதைத்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. சுற்றுச்சூழலில் பூஞ்சைகள் சிதைப்பான்கள் டீகம்போசர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் உயிரினங்கள் இறந்த பிறகு அவற்றின் உடலில் உள்ள செலுலோஸ், லிக்னின், பெக்டின் போன்ற சிக்கலான கரிமப் பொருட்களை எளிய கனிமச் சேர்மங்களாக மாற்றுகின்றன. இந்த சிதைவு செயல்முறைகளால் மண்ணில் மீண்டும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் மண் வளம் அதிகரித்து புதிய தாவரங்கள் ஆரோக்கியமாக வளரத் தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்கின்றன. பூஞ்சைகள் இல்லையெனில் இறந்த உயிரினங்கள் இயற்கையில் தேங்கி கரிம கழிவுகள் அதிகரித்து ஊட்டச்சத்து சுழற்சி முற்றிலும் பாதிக்கப்படும். பூஞ்சைகள் உயிரியல் சமநிலையை பேணுவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மண்ணில்

0: வாழும் நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், மண்புழுக்கள் மற்றும் பிற உயிரினங்களுடன் இணைந்து கரிமப் பொருட்களை சிதைத்து மண்ணின் அமைப்பை மேம்படுத்துகின்றன. இதனால் மண்ணில் நீர் பிடிக்கும் திறன் அதிகரிக்கிறது, மண் காற்றோட்டமும் மேம்படுத்துகிறது. இந்த மாற்றங்கள் தாவர வேர்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன்.

0: மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:18. நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை மலர். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். எமர்சன். மீண்டும் சிந்தனை மலர். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுபவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். எமர்சன்.

0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. நேயர்களை கேட்கலாம் புதுவை புதுமை செய்தி மலர்.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா மற்றும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி.
1: எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற மகாகவி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் அனைவரும் சுதந்திரத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சுதந்திரத்தை பெறுவதற்காக தன்னலம் கருதாது நாட்டின் நலன் ஒன்றையே கண்ணென கருதி தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த தியாக தலைவர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்து போற்றுவது நம் அனைவரது தலையாய கடமையாகும். அந்த வீர மறவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் விரும்பும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை இத்தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். புதுச்சேரி மக்களின் யோகோபித்த ஆதரவோடு மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியோடு வழங்குவதற்கு ஆக்கப்பூர்வமான பல வளர்ச்சி பணிகளை எனது அரசு மேற்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் எனது அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் விளைவாக புதுச்சேரியில் தனி நபர் வருமானம் ₹3,06,119 உயர்ந்துள்ளது. உழவுத் தொழில் சிறக்கவும் வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1,658 விவசாயிகளுக்கு சுமார் ₹1.28 கோடியும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,617 விவசாயிகளுக்கு சுமார் ₹4.81 கோடியும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ₹112 கோடி திட்ட மதிப்பீட்டில் 1 நாளுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள நவீன உயிர் வேதிவியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கான புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் ₹7.53 கோடி செலவில் நடைபெற்று வருகின்றன. பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, தொழில்முறை திறன் மற்றும் தொடர் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடியினை அண்மையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இப்பெருமைமிகு வண்ணக்கொடியை பெறும் 18வது மாநிலம் என்கிற பெருமையை புதுச்சேரி பெற்றுள்ளது.
0: விழாவில் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருது வழங்கும் விழா கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை வழங்கி சிறப்பித்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர் புதுச்சேரியின் பாரம்பரியம் குறித்தும் மகான் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் உன்னத பணிகள் குறித்தும் கூறினார். மேலும் குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருது புதுச்சேரிக்கு வழங்கப்படுவது மிகப்பெரிய கௌரவம் என்றும் புதுச்சேரியை மேம்படுத்துவதில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் கூறினார்.
2: மித்ரோயே, தக்ஷிண பாரத் கி ஆத்யாத்மிக் சேத்னா ஒரு சாஸ்கிருதிக் சேத்னா கி பூமிகா ஜீவந்த் பிரதீக் ஹமாரி புதுச்சேரி ஹை. ஸ்ரீ அரவிந்த் ஓர் மா கே லம்பே நிவாஸ் கே காரண் யஹா கி ஆத்யாத்மிக் சேத்னா கோ பகுத் படி ஊர்ஜா மிலி ஹை. ந கேவல் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்த் கே புதுச்சேரி நிவாஸ் நே பூரே தேஷ் கே ஆத்யாத்மிக் ரோட்மேப் கா ஏக் பிரகார் சே ஸ்தாபித் கர்னே கா காம் கியா ஹை. மகாகவி சுப்பிரமணியம் பாரதி கா லம்பா நிவாஸ் புதுச்சேரி சே சமகிர தக்ஷிண பாரத் சே ஹிமாலய கி சோட்டியோ தக் ராஷ்ட்ர பக்தி கா உத்கோஷ் இஸ்கி பூமி புதுச்சேரி கோ பனாதா ஹை. ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்ட்ரபதி புலிஸ் கலர் அவார்டு

0: प्रदान करने का कार्यक्रम अभी अभी समाप्त हुआ। पुलिस के लिए सर्वोच्च सम्मान होता है। आज से ही पुदुचेरी पुलिस देश की उन पुलिस फोर्सेस में शामिल हो गया है जिसको राष्ट्रपति जी ने अपना निशान प्रदान किया है। इस अवसर पर देश की महामहिम राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी, हमारे सम्माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और गृह मंत्रालय की ओर से मैं पुदुचेरी की पुलिस और पुदुचेरी की जनता और मुख्यमंत्री पुदुचेरी को हृदय से बहुत बहुत बधाई और साधुवाद देना चाहता हूँ। मित्रों, दक्षिण भारत में चार विभिन्न स्थानों में बिखरा हुआ ये पुदुचेरी और इसकी लॉ एंड ऑर्डर की चिंता करने वाली ये पुलिस फोर्स, आपकी कड़ी मेहनत, समर्पण और बहादुरी का ये प्रतीक है जो पुदुचेरी पुलिस का निशान आज मेरे सामने शान के साथ लहरा रहा है। प्रधानमंत्री जी का हमेशा से, विगत 12 साल से ये विजन रहा है कि यूनियन टेरिटरी को मजबूत किया जाए। पुदुचेरी को मजबूत करने के लिए कई सारे विकास के काम केंद्र सरकार द्वारा पुदुचेरी जनता के लिए किए गए।
1: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் உரையாற்றிய போது,
2: குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். குடிமகளின் குறை தீர்க்கும் இயக்கமாக மக்கள் மன்றம், பாரத பிரதமரின் நஷா முக்த பாரத், ட்ரக் ஃப்ரீ இந்தியா, போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கம், ஆபரேஷன் விடியால் பெண்களின் சமூக பாதுகாப்பை தன்னம்பிக்கை வளர்க்க வீரமங்க சேவை ஆகிய மக்களின் நம்பிக்கை பெற்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக அளவில் புகழ்பெற்றொரு அமைதியான சுற்றுலா தலமாக புதுச்சேரி வளர்ந்து வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, போதை பழக்கம் ஒழித்து பாரத பிரதமர் நக்ஷா முக்த பாரத் உருவாக்க இளைஞர்களை தேசத்தை கட்டமைப்புக்கு ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபடுத்தும் மிகப்பெரிய பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது. அதை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும். புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
3: இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆன்மீக பூமி, சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. இந்த பூமிக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததாகும். புதுச்சேரிக்கு வருந்தால் நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய நாட்டில் இங்கே கழித்து செல்லலாம். அமைதியான ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் எப்பொழுதும் உண்டு என்று எண்ணி வருகின்றவர்கள் நாம் தினமும் காண்கின்றோம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினவர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பது தான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்குரிய விருது தான் இந்த உயரிய விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு

0: விருது. இந்த விருதினை பெறும் பொழுது நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் இருந்த அத்தனை குறைகளையும் களைந்து காவலர்கள் சிறப்போடு பணியாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. மன அழுத்தம் இல்லாமல் அவர்கள் பணியாற்றுவதற்குரிய நிலையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: இனி தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500 அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது.

0: இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு

0: கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிர் இழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:32.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புரோஸ்டேட் கேன்சர் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரோஸ்டேட் கேன்சர் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரோஸ்டேட்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சுரப்பி. அது நீர்ப்பை பிளாடருக்கு பக்கத்துல அந்த சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பியோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்து உற்பத்தியின் போது அது ஸ்மூத்தா செயல் பண்றதுக்காக திரவ ஒரு உற்பத்தி பண்றதுக்கோட ஃபங்க்ஷன் அதுதான். அந்த புரோஸ்டேட்ல கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது ஆப்ரோ ஆப்பிரிக்கன்ஸ் அமெரிக்கன் கண்ட்ரில இந்த கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நம்ம இதுலயும் இப்போ வந்து சமீப காலங்கள்ல நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்ததுனால சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுனால அந்த மாதிரி இப்ப வியாதிகள் வந்து அதிகமா இருக்கு. புரோஸ்டேட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து குறிப்பாக ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கு தான் வரும். ஒரு 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு வரும். இள வயது காரங்களுக்கு எப்ப வரும்னா, அவங்க தாத்தாவுக்கு புரோஸ்டேட் கேன்சர் இருக்கு, அப்பாவுக்கு அதை விட சீக்கிரம் வந்துச்சு, அவருக்கு அடுத்து அதை விட சீக்கிரம் வரும். அவங்களுக்கு 60 வயசு வந்துச்சுன்னா இவருக்கு 50-40. ஸோ அவங்கெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலேயே ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இருக்கா இல்லையான்னு. இந்த புரோஸ்டேட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதே யூரினரி சிம்டம்ஸ் தான். யூரின் போகாமல் அடைச்சிட்டு இருக்கிறது, யூரின் போகிற இடத்துல வலி, பரவிருச்சுன்னா போன் வீக்னஸ், போன் ஃப்ராக்சர். சில பேருக்கு வந்து எலும்பு முதுகு தண்டு உடஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் சேர்ப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் இருக்கு. அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கும் எலும்பு வந்து கேன்சர் வந்து பாதிச்சு அதனால வந்து பரவி அதனால ஃப்ராக்சர் வரும். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பற்றி தான் தெரியும் அது புரோஸ்டேட் கேன்சர்னால தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ புரோஸ்டேட் கேன்சர் இந்த மாதிரி பல வகையில் வந்து வெளிப்படலாம். இது நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஃபாரின்லலாம் இப்போ அந்த கேன்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இயர்லி ஸ்க்ரீனிங், அதாவது முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்காக புரோஸ்டேட் கேன்சர் 40 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க எப்போ வந்து ஏதாவது யூரோலஜி சிம்டம்ஸ் சம்மந்தமாக டாக்டரை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கேன்சருக்கான டெஸ்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூஸ்வலா மூணு வகையா பார்ப்பாங்க. ஒன்னு வந்து ஆசன் வாயில கை வச்சு டெஸ்ட் பண்றது, டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா ப்ராஸ்டேட்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு தெரியும், கட்டி இருக்கா, வளர்ச்சி இருக்கான், நாடியுல் இருக்கா,

0: ஹார்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா அப்படின்னு. கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பயாப்சி மட்டும்தான் கன்ஃபார்ம். நம்ம மீது எல்லாமே வந்து ஒரு தோராயமாக சொல்கிறது தான், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னு தான் தவிர, பயாப்சி மட்டும்தான் 100% ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது கேன்சர் தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் சந்தேகப்படும் போது பயாப்சிக்கு நம்ம பின்னாடி போவோம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசன்வாய் கை வச்சு டிஜிட்டல் ரெக்கனைஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு தெரியும், உள்ள கட்டி இருக்கு, வளர்ச்சி இருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை பிளட்ல யூஸ்வலா சீரம் பிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த யூஸ்வலா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல பண்ணுவாங்க, குறிப்பா ஆண்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, 40 வயசு மேற்பட்ட ஆண்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அது அதிகமா இருந்தா இதெல்லாமே வந்து இது மூணும் பார்த்து இதெல்லாமே வந்து சந்தேகப்படக்கூடிய அறிகுறிகள். இது இருந்தா கண்டிப்பா கேன்சர் இல்லை, பட் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் பயாப்சி பண்ணுவோம். ஊசி மூலமா ப்ராஸ்டேட் எடுத்து அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது கேன்சரா இல்லையான்னு பார்த்துட்டு அது கேன்சருக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் அந்த சுரபியை எடுக்கிறது தான், உள்ள அதிகபட்சம் பரவாம ப்ராஸ்டேட்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்டடா டியூமர் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராஸ்டேட்டை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ப்ராஸ்டேட் கேன்சர்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது வந்து அதிகமாக டேமேஜ் கொடுக்கக்கூடிய மிதமான பரவக்கூடிய கேன்சர் தான். ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம ஏஜ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள ஹார்மோனல் தெரப்பி, அதாவது சில ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ரெகுலரா உட்கொண்டதுனால அந்த ப்ராஸ்டேட் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும், முழுமையா குணப்படுத்த முடியலனாலும் அதை கட்டுப்படுத்தி வளராம வச்சிருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த தொந்தரவும் இல்லாம, வலி இல்லாம, இது இல்லாம அவங்க வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுக்கான வழிவகைகளும் இருக்கு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ப்ராஸ்டேட் கேன்சர் குறித்த விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடைச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க, பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யார்?

0: யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30, 35:18. நேரில் இனி கேட்கலாம் நகர்வுலா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம செல்ல இருக்கிற ஊர் கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமாக கருதப்படுது. மலைகளின் இளவரசி, பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னும் இந்த கொடைக்கானலை சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் பழனி மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2133 மீட்டர் உயரத்தில் இந்த கொடைக்கானல் அமைஞ்சிருக்கு. குளிர்ச்சியான காலநிலை, பசுமை நிறைந்த காடுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், பள்ளத்தாக்குகள், பூங்காக்கள், அரிய மலர்கள் மற்றும் இயற்கை எழில் ஆகியவற்றால் ஆண்டுதோறும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது இந்த கொடைக்கானல். 1845 உருவாக்கப்பட்ட இந்த மலைநகரம் இன்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த கொடைக்கானலில் சுற்றி பார்க்க என்னென்ன சூப்பரான இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் ஏரி. இந்த கொடைக்கானலின் இதய பகுதிகளில் அமைந்துள்ள நட்சத்திர வடிவிலான செயற்கை ஏரி தான் இந்த கொடைக்கானல் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. 1863 அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த சர் வீரே ஹென்றி லெவிங் அப்படிங்கிறவரால் தான் இந்த கொடைக்கானல் ஏரி உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடைக்கானல் ஏரியோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு நட்சத்திர வடிவமைப்பை கொண்டதாக இருக்கிறது. அதே போல் இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் இந்த கொடைக்கானல் ஏரி அமைஞ்சிருக்கு. ஆண்டு முழுவதும் தண்ணீர் நிறைஞ்சிருக்கும். படகு சவாரி செய்ய ஏற்ற இடமாகவும் இந்த கொடைக்கானல் ஏரி காணப்படுது. இங்கே படகு சவாரி செய்யலாம், சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஏரியை சுற்றி வரலாம், குதிரை சவாரி செய்யலாம், புகைப்படம் எடுக்கலாம், குடும்பத்துடன் நடைப்பயிற்சியும் செய்யலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கோக்கஸ் வாக் அப்படிங்கிற ஒரு இடம். 1872 லெப்டினன்ட் கோக்கர் என்பவரால் உருவாக்கப்பட்ட நடைபாதை தான் இது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் பள்ளத்தாக்குகளின் அழகை ரசிக்க ஏற்ற இடமாகவும் இது இருக்குது. அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மேகங்கள் மலைகளை மூடும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இங்கே இருக்கும். அதற்காக இங்கே நம்ம பார்க்குறதுக்கு தொலைநோக்கி வசதியும்

அமைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பிரையன் பூங்கா. பிரையன் பூங்காவில் கொடைக்கானல் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அழகிய தாவரவியல் பூங்கா தான் இந்த பிரையன் பூங்கா. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 20 அதிகமான பரப்பளவு, 20 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துல தான் இந்த பிரியன் பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மலர்களை கலர் கலராக நாம் வந்து இங்கே பார்க்க முடியும். அரிய வகை தாவரங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். வருடங்கள் தோறும் இதுக்காகவே சிறப்பாக ஒரு மலர் கண்காட்சியும் நடத்திட்டு வராங்க. இயற்கையை விரும்புவோருக்கு இது சிறந்த இடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நேர்களே, இப்போ நாம் வந்து கூலி படத்திலிருந்து சுபலாகினி, அனிருத், அசல் கோளாறு இவர்கள் பாடின ஒரு பாடலை கேட்டுட்டு மறுபடியும் கொடைக்கானலில் இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.

நேர்களை, இன்னைக்கு நகர்வுழா நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம், அதில் அமைந்துள்ள மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பில்லராக்ஸ். சுமார் 400 அடி உயரம் கொண்ட 3 பெரிய பாறைகள் ஒன்றாக நிற்கிறது தான் பில்லராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பில்லர் தான். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேகங்கள் சூழ்ந்த மலைக்காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும், அழகிய தோட்டத்தை நம்ம

0: தான் அங்கிருந்து பார்க்க முடியும். புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அங்கே போய் பிடித்த மாதிரி நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி. கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே நம்ம பார்க்க போகிற முதல் ஒரு நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா இந்த சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி தான். இதனுடைய உயரம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 180 அடி உயரம். மழை காலத்தில் அதிக நீர் வரத்து வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு இடமாக இந்த சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி எப்போதுமே விளங்கும். ஏன்னா இதுதான் அந்த கொடைக்கானலில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. இது வந்து இந்த கோயில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய நீல குறிஞ்சி மலர்கள் இங்கே விசேஷம். ஏன்னா அங்கே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த பூவை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 12 ஆண்டுகள் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழனி மலைத்தொடரை அப்படியே நீங்கள் வந்து அழகிய காட்சிகளுடைய பார்க்க முடியும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குணா குகைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த குணா அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை அங்கே எடுத்ததுக்கு பின்னாடி குணா குகைகள் அப்படின்னு சொல்லி டெவில்ஸ் கிச்சனை குணா குகைகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த பைன் மரங்கள் பார்க்க முடியும், மர்மமான இயற்கை அமைப்பை பார்க்க முடியும். பாதுகாப்பு காரணங்களால் சில பகுதிகளுக்கு செல்ல முடியாது. ஸோ வந்து அவங்க சொல்லக்கூடிய சில இடங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும். அடுத்ததாக பைன் காடு பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சினிமா திரைப்பட படப்பிடிப்புகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் வந்து இந்த பைன் காடு. இங்கே வந்து பார்த்தோம்னா உயரமான பைன் மரங்கள் காணப்படும், புகைப்படம் எடுக்க ஏற்ற சூழலாகவும் இந்த இடம் காணப்படும். குடும்பத்தோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே உட்காந்து அழகாக கூலிங்கான ஒரு இடத்துல உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ண வந்து ஒரு நல்ல இடமாகவும் இந்த பைன் காடு வந்து காணப்படுது.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இது நகர்வுழா நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம் நகர்வுழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமான மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலில் உள்ள சில முக்கிய இடங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நான் சொல்ல போகிறது கிரீன் வேலி வியூ அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். இதை முன்னாடி சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தற்போது அதனுடைய பெயரை மாற்றி கிரீன் வேலி வியூ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இந்த கிரீன் வேலி வியூவோட சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு வந்து பார்க்கும்பொழுது பார்க்க முடியும். அடுத்தது வைகை அணையின் காட்சியை வந்து நம்ம இங்கேருந்தே இந்த கிரீன் வேலி வியூவிலேருந்தே நம்ம வைகை அணையின் காட்சியை வந்து நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேகமூட்டம் நிறைந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான இயற்கை காட்சியையும் இந்த கிரீன் வேலி வியூவில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அது ஒரு சிறப்பான இடம்தான். அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேரிஜன் ஏரி போய் பார்க்கலாம். இங்கே இந்த பேரிஜன் ஏரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை ஏரி. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதியாக தான் இருக்கும். மேலும் இங்கே போய் பார்த்தோம்னா ஒரு தூய்மையான நீர் கிடைக்கும். அரிய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் சில விலங்குகள் சுற்றிக்கிட்டு இருக்கும். பறவைகளை, ஒரு ரேரான சில பறவைகளையும் நீங்கள் வந்து அங்கே வந்து பார்க்க முடியும். வனத்துறை அனுமதியுடன் தான் நீங்கள் வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் எது அப்படின்னா டால்ஃபின்ஸ் நோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். ஏன் அந்த பகுதியை டால்ஃபின்ஸ் நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாறையின் முனை டால்ஃபினின் மூக்கை போல் இருக்கிறதுனால இந்த இதை வந்து டால்ஃபின்ஸ் நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் போனீங்க, இந்த டால்ஃபின்ஸ் நோஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு வாக்கிங் போகலாம், நடைப்பயிற்சி செய்ய ஒரு ஏற்ற இடமாகவும் இந்த டால்ஃபின்ஸ் நோஸ் இருக்குது. பள்ளத்தாக்கின் அற்புதமான காட்சியையும் நீங்கள் வந்து இந்த டால்ஃபின்ஸ் நோஸில் வந்து பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அருகிலேயே செட்டியார் பூங்கா இருக்குது. இந்த செட்டியார் பூங்காவில் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழல் உள்ள ஒரு சிறிய பூங்காவாக இது காணப்படுது. இங்கே போனீங்கன்னா பல வண்ண மலர்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் ரம்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவாக இது அமைச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா கண்டிப்பாக இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்று புகைப்படம் எடுக்க

உங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த செட்டியார் பூங்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம், படம் டிராகன். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மான்ஜி.

இது நகர்வுழா நிகழ்ச்சி. இன்னைக்கு நகர்வுழா நிகழ்ச்சியில் நாம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமான மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலில் உள்ள சில முக்கியமான இடங்களை தான் நாம் இன்றைக்கி நகர்வுழா நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நான் சொல்ல போகிறது மோயர் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பழனி மலைகளின் அழகை வந்து இந்த மோயர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகான இயற்கை காட்சிகளை கொண்ட ஒரு இடமாகவும் இந்த மோயர் பாயிண்ட் வந்து இருக்கும். மேகங்கள் மலைகளை மூடும் காட்சிகளை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இயற்கை புகைப்படங்களுக்கு சிறந்த ஒரு இடமாக இந்த மோயர் பாயிண்ட் வந்து இருக்குது. அடுத்தது ஃபேரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலத்தில் மிகவும் அழகாக காணப்படும். அதனால் இந்த

ஆனால் சீசனில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அமைதியான இயற்கை காட்சியை பார்க்க முடியும். சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்க ஒரு நல்ல ஏற்ற இடமாகவும் இந்த ஃபேரி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது தலையார் நீர்வீழ்ச்சி. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தமிழ்நாட்டின் உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்று தான் இந்த தலையார் நீர்வீழ்ச்சி. இங்கே உள்ள சிறப்புகள் என்ன அப்படின்னா, சுமார் 975 அடி உயரம் கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சியாக இது வந்து இருக்குது அப்படின்றாங்க. தொலைவில் இருந்து பார்வையிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த தலையார் நீர்வீழ்ச்சி. இதுவும் வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு சிறந்த ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கொடைக்கானலின் காலநிலை எப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், எந்த கிளைமேட் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோடைக்கால வெப்பநிலை அதாவது கோடை காலத்தில் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரை அங்கே வந்து காணப்படுது. குளிர்கால வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 டிகிரி செல்சியஸ்லேருந்து 17 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுது. ஆண்டு முழுவதும் இனிமையான குளிர்ச்சியான காலநிலையாகவும் கொடைக்கானலில் எப்போதும் காணப்படும். இங்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கொடைக்கானலுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன அங்கே கிடைக்கும் உணவுகள் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் அங்கே வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து கருதப்படுது. நிறைய கடைகளில் கூட நீங்கள் அங்கே கொடைக்கானலில் ரோடுகளில் போகும்போது கூட அதை பார்த்துட்டே போகலாம், நீங்கள் தேவைப்பட்டால் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ யூக்கலிப்டஸ் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பேரிக்கா, பிளம்ஸு, ஸ்ட்ராபெரி, மலைத்தேன், சூடான காப்பியும் வந்து அங்கே கிடைக்குது. ஸோ அங்கே சாகச விளையாட்டும் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. மலையேற்றம், சைக்கிள் சவாரி, முகாமிடுதல், இயற்கை நடைப்பயணம், பறவைகளை வந்து பார்க்குறது, இதெல்லாமே ரொம்ப மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் கொடைக்கானலுக்கு செல்ல ஏற்ற காலம் அப்படின்னா அக்டோபர் முதல் மார்ச் வரை குளிர்ச்சியான ஒரு காலநிலை வந்து காணப்படும். ஏப்ரல் மேல கூட நீங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு கோடை விடுமுறைக்கு வந்து நீங்கள் கொடைக்கானல் வந்து செல்லலாம். அங்கே உள்ள பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு இங்கேருந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளால் வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்குது. அதுபோக மலர் வளர்ப்பு, பழங்கள் மற்றும் கைவினைப் பொருட்களின் விற்பனையும் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே செல்லக்கூடிய பயணிகளுக்கு அந்த கொடைக்கானல் நகராட்சி வந்து உங்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குறாங்க. அங்கே வந்து சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கணும், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும், அது போன்ற நிறைய உங்களுக்கு வந்து அறிவுரைகளை வந்து வழங்குறாங்க. மொத்தத்தில் கொடைக்கானல் இயற்கை அழகும் குளிர்ச்சியான காலநிலையும் அமைதியான சூழலும் ஏரிகளும் நீர்வீழ்ச்சிகளும் பள்ளத்தாக்குகளும் பூங்காக்களும் கோவில்களும் மற்றும் சாகச அனுபவங்களும் ஒருங்கிணைந்த ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக கருதப்படுது. குடும்பத்துடன் நீங்கள் வந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடைக்கானல் போய் பாருங்கள். ரொம்பவும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உங்களுக்கு கொடைக்கானல் வந்து கொடுக்கும். இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடம்தான் இந்த கொடைக்கானல். இந்த மலைநகரம் தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் வந்து டியூட் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

இணநேர்களே, இன்னைக்கு நகர்வுலா நிகழ்ச்சியில் கொடைக்கானலையும் அதன் அழகையும் நகர்வுலா நிகழ்ச்சியில் சுற்றி வந்தோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் வேற ஒரு இடத்தோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். இப்பயணத்தின் போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி, நினைவு மற்றும் இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். செங்கல்பட்டில் உள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் திரு ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்க உள்ளார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் வளாகத்தில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. தேச சேவையில் தம் வாழ்வை அர்ப்பணித்த, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வலைதள பதிவில் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மின்னணு முறையில் தொடக்கி வைக்க உள்ளார். மேலும் ரோஸ்கர் உற்சவ் திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று காலை 8:45 கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்த உள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:14. நேயர்களினை கேட்கலாம் தகவல் தளம்.

வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில மின்னல் அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். மின்னல் அது இயற்கையின் அதிசய சக்தியா கருதப்படுது. பொதுவாக மழைக்காலங்களில் வானத்தை பிழந்து ஒளிரும் மின்னலை பார்த்து வியக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சில நொடிகள் மட்டுமே தோன்றி மறைந்தார்.

அதன் ஒளியும் ஒளியும் மனிதர்களின் மனதில் ஆச்சரியத்தையும் சில நேரங்களில் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆனால் மின்னல் அப்படிங்கிறது வெறும் இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, அது பூமியின் மிகப்பெரிய மின்சார நிகழ்வுகளை ஒன்றா கருதப்படுது. மின்னல் பற்றிய ஆய்வுகள் பல நூற்றாண்டாக நடந்துக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் இன்றும் விஞ்ஞானிகள் அதன் உருவாக்கம், தன்மை, வேகம், சக்தி, பயன்கள் மற்றும் அபாயங்கள் குறித்து பல தகவல்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக மின்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மின்னல் அப்படிங்கிறது மேகங்களுக்குள் அல்லது மேகங்களுக்கும் பூமிக்கும் இடையில் ஏற்படும் மிகப்பெரிய

அந்த மின்சக்தி திடீரென வெளியேறும் பொழுது உருவாகும் ஒளிதான் மின்னல். பொதுவாக மின்னல் எப்படி உருவாகுது தெரியுமா? மழை மேகங்களுக்குள் நீர்த்துளிகள், பனித்துளிகள், ஆலங்கட்டி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மோதுது. இப்படி மோதுறதுனால மேகத்தின் மேல் பகுதியில் நேர்மின் அதாவது ப்ளஸ் சார்ஜும், கீழ்ப்பகுதியில் எதிர்மின் அதாவது மைனஸ் சார்ஜும் வந்து சேருது. மேகத்தின் கீழே இருக்கும் பூமியில் நேர்மின் சார்ஜ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மின்சக்தி மிக அதிகமாகும் பொழுது அது திடீரென வெளியேறுது, இதுதான் மின்னல் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க.

0: பொதுவாக மின்னல் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மின்னலில் வெப்பநிலை சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ் காணப்படுது அப்படின்றாங்க. இது சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரியான
2: நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் மின்னலை பற்றியான சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். மின்னலின் வேகம் எவ்வளோ தெரியுமா? மின்னல் வந்து அதனுடைய ஒளி வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது அப்படின்றாங்க. ஆனால் மின்னல் உருவாகும் மின்சார ஓட்டம் சுமார் 270,000 மைல்கள், அதாவது 1 மணி நேரத்தில் நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முதல்ல மின்னல் தெரியுது தெரியுமா? ஒளியை விட வேகமாக பயணிக்குது, அதுதான் காரணம். அதனால் முதலில் மின்னல் தெரியுது, பிறகு தான் இடி இடிக்குது. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடலை கேட்கலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து மின்னல் பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 8:10:27. இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் மின்னலை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் மின்னல் ஓகே, அடுத்தது இடி எப்படி உருவாகுது அப்படின்னு தெரியணும்ல. இடி எப்படி உருவாகுது அப்படின்னா, மின்னல் செல்லும் பாதையில் காற்று திடீரென 30,000 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகுது. அதனால் அந்த காற்று உடனடியாக விரிவடையுது, பின்னர் சுருங்குது. இதனால் உருவாகக்கூடிய அதிர்வு அலை தான் இடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, மின்னல் ஒரே இடத்துல மீண்டும் மீண்டும் தாக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நிச்சயமாக ஒரே இடத்துல தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மிகவும் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு நம்பிக்கையாகவும் காணப்படுது. உயரமான கட்டிடங்கள், கோபுரங்கள், மலைகள் போன்றவற்றையும் கூட மின்னல் வந்து பல முறை வந்து தாக்கக்கூடியதாகவும் இருக்குது. உலகில் ஒரு நாளில் எத்தனை மின்னல்கள் உருவாகும் அப்படின்னா, ஒரு நாளுக்கு சுமார் 80 லட்சம் மின்னல்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 100க்கும் மேற்பட்ட மின்னல்கள் வந்து பூமியில் வந்து ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. உலகிலேயே அதிக மின்னல் ஏற்படும் நாடு எது தெரியுமா? அது வெனிசுலாவில் உள்ள லேக் மரக்கைனோ அப்படிங்கக்கூடிய அந்த பகுதி தான். இந்த லேக் மரக்கைபோ அப்படிங்கக்கூடிய இந்த பகுதி தான் உலகிலேயே அதிக மின்னல் ஏற்படும் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இதை வந்து லைட்னிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த வெனிசுலாவில் உள்ள அந்த ஊரை சொல்கிறாங்க. இங்கே 250க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து மின்னல் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அமரன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம வந்து தகவல் தளம் நிகழ்ச்சி பல கருத்துக்களை மின்னல் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: try to narrow choices by creating user profiles based on dating history and personality, with traditional dating platforms losing steam under the headline, AI-led matchmaking apps getting all the investor love. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges all parties to support implementation of women's reservation in parliament and state assemblies to strengthen women's contribution in shaping India's policies. Prime Minister announces free online coaching for competitive exams aspirants to ease financial burden on their families. 1 crore youths to be trained in artificial intelligence in next 1 year. Suryapat Tiranga, first of its kind campaign involving Indian missions in over 50 countries, concludes in San Francisco. Government rolls out foreign asset disclosure scheme for small taxpayers. And in chess, world number one Magnus Carlsen retains eSports World Cup title. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30 நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் மின்னல் பற்றியன சுவாரஸ்யமான பல தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் சரி, இந்தியாவில் மின்னல் எங்கெல்லாம் தாக்குது தெரியுமா? இந்தியாவில் ஒடிசா, பீகார், ஜார்க்கண்டு, மேற்கு வங்காளம், அசாம் போன்ற மாநிலங்களில் அதிகமான அளவில் மின்னல் வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் மின்னல் அதிகமாக தாக்கக்கூடிய இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மின்னல் வந்து அதிகமாக தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே அடிக்கடி இடியுடன் கூடிய மழை அடிக்கடி ஏற்படுறதுனால இங்கே மின்னல் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னலின் நீளம் எவ்வளோ தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம். ஒரு மின்னல் சில 100 மீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னல் கீழே தான் விழுமா? இல்லை, மின்னல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மேகத்திலிருந்து பூமிக்கு அடிக்குது, பூமியிலிருந்து மேகத்திற்கும், மேகத்திலிருந்து மேகத்திற்கும் இப்படி பல வகையில் வந்து மின்னல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோக சரி, மின்னல் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னென்ன கலர்லலாம் மின்னல் ஏற்படும் அப்படின்னா, மின்னல் வெள்ளை கலரில் ஏற்படலாம், நீல கலரில் ஏற்படலாம், மஞ்சள் கலரில் ஏற்படலாம், ஊதா கலரில் ஏற்படலாம், சிவப்பு கலர்லையும் ஏற்படலாம். அது காற்றின் தன்மையையும் மற்றும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் பொறுத்து வந்து அப்பப்போ அதனுடைய கலர் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் மின்னல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். படம் அயலான், இந்த படத்திலிருந்து இப்போ ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு மீண்டும் மின்னலை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் மின்னல் பற்றியான சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் சிவப்பு மின்னல், மேகங்களுக்கு மேலே சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய மின்னலை தான் அந்த சிவப்பு மின்னல், அதாவது ரெட் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மிகவும் அரிதாக தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்ததாக பச்சை மின்னல். இந்த பச்சை கலர் மின்னல் வந்து சில நேரங்களில் பச்சை நிற ஒளியை தோற்றுவிக்குது. இது வளிமண்டல நிலைமைகளால் இது ஏற்படக்கூடிய மாற்றம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னலில் மின்சாரம் எவ்வளோ உருவாகும் தெரியுமா? ஒரு மின்னலில் 30,000 ஆம்பியர் முதல் 200,000 ஆம்பியர் வரை வந்து மின்சாரம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னல் ஒரு மரத்தை எப்படி பிளக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் திடீரென ஆவியாகி பெரிதாக விரிவடையுது. இதனால் மரம் வெடித்து வந்து பிளக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மணல் வந்து கண்ணாடியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எப்படி நடக்குதுன்னா, மின்னல் மணலில் விழுறது மூலமாக அதிக வெப்பம் வந்து மணலில் உருவாகுது. இப்படி அதிக வெப்பம் வந்து மணலில் விழுறதுனால கண்ணாடி போன்ற ஒரு ஃபல்க்ரைட் எனப்படும் அமைப்பை வந்து அது உருவாக்குது. இதனால தான் மணல் வந்து கண்ணாடியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மின்னல் மனிதரை தாக்குனா என்ன ஆகும் தெரியுமா? அனைவரும் இறந்துருவாங்க அப்படின்னா அது மிக மிக ஒரு தவறான ஒரு கருத்து. பலர் வந்து மின்னல் தாக்கியும் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தாக்குனா அவங்களுக்கு, மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, மின்னல் தாக்குன மனிதர்களுக்கு நினைவிழப்பு ஏற்படும், நரம்பு பாதிப்பு ஏற்படும், செவித்திறன் குறைபாடு ஏற்படும், பார்வை பாதிப்பு கூட சில நேரங்களில் ஏற்படும். இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா?
1: It's healthy, it's good for the weather.
0: I've been drinking.
1: Hey, the bizarre good eating, eh? Ah, sorry.

நேரம் 8:40:26. இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம மின்னல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, மின்னல் வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை தாக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விமானங்களை ஆண்டுக்கு பல முறை மின்னல் தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விமானத்தின் வெளிப்புறத்தில் உள்ள உலோக அமைப்பு மின்சாரத்தை பாதுகாப்பாக வெளியேற்றுறது. அது அந்த மின்சாரம் அந்த விமானத்துக்குள்ளே போகாமல் வெளியேற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான சமயங்களில் பயணிகள் வந்து மின்னல் தாக்கினா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாம் செல்லக்கூடிய கார்களை மின்னல் வந்து தாக்குமா அப்படின்னா, உலோக கூரையுள்ள கார், அந்த காருக்கு மேலே உலோக கூரை இருந்துச்சு அப்படின்னா, அந்த உலோக கூரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்னலை வாங்கி அந்த மின்சாரத்தை வெளியேற்றுது, அது உள்ளே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னல் எப்போதும் மழையோடு தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இல்லை. சில நேரங்களில் மழையே பெய்யலனா கூட மின்னல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ட்ரை லைட்டிங், அதாவது மழை இல்லாத மின்னல் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காட்டுத்தீ ஏற்படுவதற்கு சமமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி மின்னல் ஏற்படுறதுனால பூமிக்கு நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னல் வந்து பூமியில் ஏற்படுறதுனால சில நன்மைகளும் வந்து பூமிக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னல் வந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்ற உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மண் வளம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து இந்த மின்னலை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மின்னல் அது பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் மின்னலில் அதனுடைய ஆற்றலை நாம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், மின்னலில் வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது குறுகிய நேரம் மட்டுமே நீடிக்கிறதுனாலும், எப்போது எந்த நேரத்தில் அது தாக்கும் அப்படிங்கிறத இன்னும் வந்து துல்லியமாக கணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தற்போதைய தொழில்நுட்பத்தை வச்சு நாம் வந்து மின்னலை வந்து சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னலை முதன் முதல்ல யார் கண்டுபிடிச்சா, யார் ஆராய்ச்சி பண்ணா அப்படின்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் அப்படிங்கிறவர் தான் 18 வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணார். இவர் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, மின்னல் எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படின்னா, ஒரு மின்னல் சுமார் 0.2 வினாடி வரை, அதுக்கும் குறைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்னல் ஏற்படக்கூடிய நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மின்னலை அளக்க முடியுமா, கணிக்க முடியுமா அப்படின்னா, வானிலை ரேடார், செயற்கைக்கோள்கள் மற்றும் மின்னல் கண்டறியும் கருவிகள் மூலம் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னல் தாக்கும் வாய்ப்பு, ஒரு மனிதருக்கு வாழ்நாளில் மின்னல் தாக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் மின்னல் ஏற்படும் போது நம்மளை நாமளே தற்காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, எப்படி மின்னல் ஏற்படும் போது நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் மின்னல் ஏற்படும் போது திறந்த வெளியில் நிற்கக்கூடாது. அதே போல் தனியாக இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே ஒதுங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீர்நிலைகளுக்கு அருகில் மின்னல் தாக்கும் போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மழை காலங்களில் மின் சாதனங்களை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தணும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மொபைல்னால் எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஆனாலும் நாம் வந்து திறந்த வெளியில் நின்று வந்து மின்னல் ஏற்படும் பொழுது நாம் செல்ஃபோன் பேசக்கூடாது, அதுவும் ரொம்ப நல்லது தான். அதே போல் வீட்டுக்குள்ளே அல்லது உலோக குறையுள்ள வாகனத்தில் நாம் எப்போதும் பயணம் செஞ்சோம் அப்படின்னா, மின்னல் அதிலிருந்து நம்ம வந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 8:50, 33 வினாடி. இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மின்னல் அது சம்பந்தமான பல தகவல்களை நாம் இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் மின்னல் பற்றிய வியக்க வைக்கும் சில இன்னும் தகவல்கள் இருக்குது. முதல்ல, மின்னலின் ஒளி வந்து சூரிய ஒளியைப் போலவே மிகுந்த பிரகாசமுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மின்னலும் கோடிக்கணக்கான வோல்ட் மின்னழுத்தத்தை உருவாக்கும். சில மின்னல்கள் கிளைகள் போல பல திசைகளில் பிரிந்து செல்லும் அப்படின்றாங்க. விண்வெளியில் இருந்தும் மின்னலை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல் எரிமலை வெடிப்புகளின் போதும் சாம்பல் மேகங்களுக்குள்ளேயும் நாம் மின்னலை பார்க்க முடியும். காட்டு தீக்களால் உருவாகும் வெப்ப சுழற்சிகளால் சில நேரங்களில் இடியுடன் கூடிய மேகங்களை வந்து இந்த மின்னல் உருவாக்குது அப்படின்றாங்க. மனிதர்கள் மட்டுமல்ல கால்நடைகளும் மின்னல் தாக்குதலாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னல் பூமியின் இயற்கை மின்சார சமநிலையை பேணுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து மின்னல் பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் பீஸ்ட் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

மின்னல் என்பது வெறும் வானில் தோன்றும் ஒளிக்கிற்று மட்டுமல்ல, அது இயற்கையின் அபாரமான மின்சக்தி வெளிப்பாடு. சூரியனின் மேற்பரப்பை விட அதிக வெப்பத்தை உருவாக்கும் இந்த நிகழ்வு ஒரு கணத்தில் மரங்களை பிளக்கவோ மணலை கண்ணாடியாக மாற்றவோ அதே நேரத்தில் மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் முடியும். மின்னல் பற்றிய பல அறிவியல் உண்மைகளை இன்னைக்கு நாம் இந்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இது மிகவும் வியப்பை நமக்குள்ளே ஏற்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் இடியுடன் கூடிய மழைக்காலங்களில் நாமளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். இயற்கையை புரிஞ்சுக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், அறிவோடு இணைந்த எச்சரிக்கை உயிர்களை எப்போதுமே காத்து கொண்டே இருக்கும். எனவே மின்னலை பார்த்து ரசிக்கிறதோட மட்டுமில்லாமல் அதன் சக்தியை மதித்து நாம் எப்போதும் மின்னல் கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது எப்போதும் நல்லது, அந்த வழிமுறைகளை நாம் எப்போதும் கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாடலை கேட்கலாம், லவ் டுடே படத்திலிருந்து.

நேர்களை, நிறைவு பெறுகிறது இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:09. நேயர்களினி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் மற்றும் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலினிசை கேட்கலாம். ராமகிருஷ்ணன் மிருதங்கம், செல்வ கணேஷ் கஞ்சிரா. முதலில் கேட்கலாம் நெனமுஞ்சி நானு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாளவி, ஆதித்தாளம்.

தொடர்ந்து கேட்கலாம். பரிதான மீசிதே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை, பிலகரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:22:30. நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் மற்றும் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராமகிருஷ்ணன் மிருதங்கம், செல்வ கணேஷ் கஞ்சிரா. அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி வருவது சரசி ஜனபா என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, தோடி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங் இசை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் நின்னு வினா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் நவரச கன்னட ரூபக தாளம்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் மற்றும் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலினிசை கேட்டீர்கள். ராமகிருஷ்ணன் மிருதங்கம், செல்வ கணேஷ் கஞ்சிரா. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு உதவும் வகையில் இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமது சுதந்திர தின உரையில் அடுத்த ஓராண்டிற்குள் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதிற்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், நாடாளுமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலைவிழா 2026 கடற்கரை சாலை காந்தி திடல், கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட 5 இடங்களில் இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் என கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான தொழில்கூட பயிற்சிகளை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் edistrict.py.gov.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் 1 சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02:27. நேயர்களை கேட்கலாம். நம் இனிய முகநூல் நேயர்கள் முகநூல் வழியாக தங்களுக்கு பிடித்த பாடல்களை தெரிவித்து அவற்றை விரும்பி கேட்டு மகிழும் அன்பு நேயர்களின் மனம் கவர்ந்த விருப்ப பாடல்களின் இனிய தொகுப்பு இது. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி, இசையால் இதயங்களை இணைக்கும் இனிய நிகழ்ச்சி. நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்திற்கு சென்று உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். கேட்டு மகிழுங்கள், இசையுடன் இணைந்திருங்கள். இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்கும் நேர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவர்கள். இவர் கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் மாரி 2. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் யுவன் சங்கர் ராஜா, தனுஷ் சின்ன பொண்ணு, இசை யுவன் சங்கர் ராஜா. குப்பநத்தம் டி ராமு அவர்களுடன் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் AKT திரு ஆர் கோகிலா, ஆர் பிரசன்னா, பெங்களூர் ராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடார் திரு எம் துரைராஜ் இவர்களின் விருப்பமாக வருகிறது இந்த மாரி 2 படப்பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். திருவாரூர் குடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவரின் விருப்பமாக வருகிறது. பிகில் படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஹரிகரன் மதுரதாரா தன்னூரி பாடிய பாடல். இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்னியின் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் சென்னை இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதே. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 10:17:05. இது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் இவரின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பருவராகம். இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை ஹம்சலேகா.

நேரம் 10:29 52 வினாடி. இந்த நேரத்தில் கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

பாடல் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் பண்ணைபுரம் மணிகண்டன் இவரின் விருப்பமாக வருகிறது. சொந்தம் 16 படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 10:40 18 வினாடி. இந்த நேரத்தில் கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவரின் விருப்பமாக வருகிறது கடைக்கண் பார்வை பட பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வி எஸ் நரசிம்மன்.

பெயர் வேட்டவளம் குமார். இவரின் விருப்ப பாடலாக வருகிறது ஆனந்த ஜோதி. படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் வேதாரண்யம் கே பி ராஜதுரை. இவரின் விருப்ப பாடலாக வருகிறது அம்மன் கோவில் கிழக்காளி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவரின் விருப்பமாக வருகிறது பாண்டித்துறை படத்திற்காக மனோ சொர்ணலதா பாடிய பாடல் இசை இளையராஜா.

நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். அங்கு செங்கல்பட்டிலுள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு நாளான இன்று டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் வளாகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய இப்பேரணி பல்வேறு நாடுகள் வழியாக மாலத்தீவை சென்றடைகிறது. காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளடக்கிய புதுச்சேரி பிராந்தியம் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைக்கப்பட்ட டிஜூர் தினத்தை முன்னிட்டு ஏனாமில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள தியாகிகள் நினைவு சின்னத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் 59,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முகாம் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தொடக்கி வைத்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் August 21 வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: இனி தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், டெல்லி அஞ்சல்.

பசுமையான எவர்கிரீன் நினைவுகளின் கதவுகளை திறக்கும் செல்ல சாவிகளே நம் ரெட்ரோ பாடல்கள். ரெட்ரோ நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேர்களுக்கு பிற்பகல் வணக்கம். இது ரெட்ரோ நேரம், நேரம் 12 மணி. ரெட்ரோ நேரத்தில் தொடக்கமாக வருவது வீட்டில் விசேஷங்க படத்திலிருந்து பாடல், எஸ் ஜானகி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் ரெட்ரோ நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 12:05. ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடல் வசந்தகால பறவைகள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது.

நிலையத்தில் நேரம் 12:10 26. ஒவ்வொரு இசை குறிப்பிலும் ஒரு ஞாபகத்தின் வாசனை ரெட்ரோ பாடல்களில் மட்டும். ஆம் நேர்களே, இது ரெட்ரோ நேரம். உங்களோடு பாடல்களை கேட்டு ரசித்து இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா. அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் வருகிறது.

இளையத்தில் நேரம் 12:15 32 நொடி. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரலில் அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 12:12. மனதிற்கு மருந்து மெல்லிசை ராகங்கள். ஆம் நேர்களே, இது ரெட்ரோ நேரம். இது ரெட்ரோ நேரத்தில் அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா கொள்கையில் பாடல் இதோ.

இது ரெட்ரோ நேரத்தில் வரும் அடுத்த பாடலை பாடியிருக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. நிலையத்தில் நேரம் 12:25:38.

ஒழித்த அந்த பாடலோடு இது ரெட்ரோ நேரம் நிறைவடைகிறது. நிலையத்தின் நேரம் 12:30 நிமிடம் 11 நொடி. வருவது பன்னிசை மாலை.

இன்றைய பன்னிசை மாலையில் உஷா ராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறுகிறது. தொடக்கமாக திரு ஓங்கு என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

உங்கள் இல்லங்களை பன்னிசை மாலையாக இதுவரை அலங்கரித்தது உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர்.

0: இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின் போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ்

0: 5.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 7 நொடி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: தாய் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். தான் லேசாக அசைந்து கொடுத்தாலும் அவனது சிந்தனையோ பேச்சோ அறுபட்டு நின்று போகக்கூடும் என அவள் அஞ்சினாள். அவள் எப்பொழுதுமே மற்றவர்களை விட அவனையே மிகவும் கூர்ந்து கவனித்து கேட்பாள். அவனும் மற்றவர்களைப் போலல்லாது எளிய சாதாரண வார்த்தைகளையே உபயோகித்து பேசுவான். எனவே அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்திற்குள் நேராக சென்று புகுந்து பதிந்துவிடும். எதிர்கால கனவில் எண்ணத்தையும் கற்பனையையும் பற்றி பாவல் எப்போதுமே பேசுவதில்லை. ஆனால் ஹஹோலோ எப்போதுமே அந்த எதிர்கால கனவில் இன்ப உலகிலேயே

வாழ்ந்து கொண்டிருப்பது போலத்தான் தோன்றும். அவன் பேச்சுகளெல்லாம் இந்த பூலோக மாந்தர் அனைவருக்கும் வரப்போகும் புதிய வாழ்வையும் புதிய மகிழ்ச்சியையும் பற்றியதாகவே இருக்கும். இந்த பேச்சுக்கள்தான் தாய்க்கு தன் வாழ்க்கையின் அர்த்தத்தையும், தன் மகன் எடுத்துக்கொண்டுள்ள வேலையின் நோக்கத்தையும், அனைத்து தோழர்களின் சேவையின் காரணத்தையும் விளங்கச் செய்யும். இந்த கனவிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி பெறும்போது என்று தன் தலையை உலுப்பிவிட்டு பேசத் தொடங்கினான் ஹஹோல். சுற்றுமுற்றும் பார்த்தால் எல்லாமே விரைத்து போய் அசிங்கமாய் தோன்றுகிறது. ஒவ்வொருவரும் களைத்து சோர்ந்து எரிந்து விழுகிறார்கள். அவன் மேலும் துக்கம் தோய்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். மனிதனை நம்பக்கூடாது என்பதும், அவனிடம் பயப்பட வேண்டும், அவனை வெறுக்கக்கூட வேண்டும் என்பதும் கேவலமான விஷயமே. ஆனால் அது அப்படிதான். ஒரு மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. நீ மனிதனை நேசிக்க மட்டுமே விரும்பலாம், ஆனால் அது எப்படி முடியும்? உன் மனத்திலே உருவாக்கி உயிர் பெற்று துடிக்கும் புதிய இதயத்தை காணாமல் உன் முகத்திலேயே ஓங்கி அறைவதற்காக உன் மீது காட்டு மிருகம் மாதிரி சாடியோடி வரும் மனிதனை நீ எப்படி மன்னிக்க முடியும்? அதை உன்னாலே மன்னிக்கவே முடியாது. அதற்கு காரணம் உனது தற்காப்பு சிந்தை அல்ல. உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூட முடியலாம், ஆனால் அப்படி அறைவதை நீ ஒப்புக்கொண்டு விடுவதாக அவர்கள் நினைக்கும்படி நீ விட்டுவிட மாட்டாய். மற்றவர்களை எப்படி அடித்து நொறுக்குவது என்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள நீ உன் முதுகை குனிந்து கொடுத்து அவர்களை அடிக்க விட்டு விடுவாயா? ஒரு நாளும் உன்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. அவனது கண்களில் உணர்ச்சியற்ற நெருப்பு கனல்வது போன்றிருந்தது. அவனது தலை பலமாக குனிந்து போயிருந்தது. அவன் மேலும் உறுதியோடு பேச ஆரம்பித்தான். எந்த தவறானாலும் சரி, அது என்னை பாதித்தாலும் பாதிக்காவிட்டாலும் சரி, அதை மன்னித்து விட்டுக்கொடுக்க எனக்கு உரிமை கிடையாது. இந்த உலகில் நான் ஒருவன் மட்டுமே உயிர் வாழவில்லை. இன்றைக்கு எனக்கு ஒருவன் தீங்கிழைப்பதை நான் விட்டு கொடுத்து விடலாம். அவனது தீங்கு அவ்வளவு ஒன்றும் பிரமாதமில்லை என்று நினைப்பால் அதை கண்டு நான் சிரிக்கலாம். அது என்னை சீண்டுவதில்லை. ஆனால் நாளைக்கோ என் மீது பலபரீட்சை செய்து பழகிய காரணத்தால் வேறொருவனின் முதுகுத்தோலையும் உரிக்க அவன் முனையலாம். ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி கருதிவிட முடியாது. மிகவும் ஜாக்கிரதையாக நெஞ்சிழக்கமற்று ஆட்களை எடை போட வேண்டும், பொறுக்கி எடுக்க வேண்டும். இவன் நம்மாள், இவன் வேறு என்று தீர்மானிக்க வேண்டும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது. என்ன காரணத்தினாலோ சாஷாவை பற்றியும் அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியை பற்றியும் நினைத்து பார்த்தாள் தாய். ஆமாம், உமையும் தவிடுமாக மாவிருந்தால் ரொட்டி எப்படி சுடுவது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். அதுதான் இதிலுள்ள சங்கடம் என்றான் ஹஹோல். ஆமாம் என்றாள் தாய். அவளது நினைவில் அவளது கணவனின் உருவம் தோன்றியது. பாசியும் பச்சையும் படர்ந்து மூடிய பாறாங்கல்லை போல் உணர்ச்சியற்று போன தடித்த சொரூபியான கணவனின் உருவம் நிழலிட்டது. அதே வேளையில் அவள் வேறொன்றையும் கற்பனை செய்து பார்த்தாள். நதாஷாவை ஹஹோலும் சாஷாவை பாவலும் மணந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாள். சரி, இதெல்லாம் இப்படி இருக்க காரணம் என்ன என்று மீண்டும் தன் பேச்சில் சூடு பிடிக்க பேச ஆரம்பித்தான். மக்கள் அனைவரும் ஒரே சமநிலையில் இல்லாதிருப்பதுதான் இதற்கெல்லாம் மூல காரணம். நாம் இந்த ஏற்ற இறக்கத்தை தட்டி நொறுக்கி சமதளப்படுத்துவோம். மனித சிந்தனையும் மனித உழைப்பும் சாதித்து வெற்றி கண்ட சகல பொருள்களையும் நாம் நமக்குள் பங்கிட்டு கொள்வோம். பயத்துக்கும் பொறாமைக்கும் மக்கள் அடிமையாகாமல், பேராசைக்கும் முட்டாள்தனத்திற்கும் ஆளாகாமல் நாம் அவர்களை காப்பாற்றுவோம். இதன் பிறகு அவர்கள் அதே மாதிரி பல பேச்சுக்களை பேசிக்கொண்டார்கள். அந்திரேயை மீண்டும் தொழிற்சாலையில் வேலைக்கு எடுத்து கொண்டு விட்டார்கள். அவன் தன் சம்பளத்தையெல்லாம் தாயிடமே கொடுத்து விட்டான். அவளும் எந்தவித கூச்சமோ தயக்கமோ இன்றி பாவலிடமிருந்து பெறுவது போலவே சாதாரணமாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள். சமயங்களில் தன் கண்களை சிமிட்டிக்கொண்டே அந்திரே தாயை பார்த்து சொல்லுவான், என்னம்மா கொஞ்சம் பாடம் படிப்போமா? அவள் சிரிப்பாள், கண்டிப்பாக படிக்க மறுப்பாள். அவனது கண்ணின் குறும்புத்தனம் அவளை துன்புறுத்திவிடும். நான் பாடம் படிப்பது உனக்கு ஒரு வேடிக்கையாயிருந்தால் என்னை ஏன் நீ படிக்க சொல்கிறாய் என்று அவள் தனக்குள்ளாகவே நினைத்து கொள்வாள். ஆனால் எத்தனை எத்தனையோ முறை அவள் அவனை நெருங்கி ஏதாவது ஒரு அரும்பதத்துக்கு அத்தம் கேட்பாள்.
அப்படி கேட்கும்போது

0: அவள் தன் பார்வையையும் வேறுபுறமாக திருப்பிக் கொள்வாள். கேட்கின்ற பாவனையிலும் தான் அதிகம் அக்கறை கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்ள மாட்டாள். என்றாலும் அவள் இரகசியமாய் கல்வி கற்று வருகிறாள் என்பதை அவன் ஊகித்து கொள்வான். அவளது அடக்கமான குணத்தைக் கண்டு வியந்து அவளை பாடம் படிக்குமாறு கேட்டுக்கொள்வதை நிறுத்தி கொண்டு விட்டான். என் கண்கள் வர வர மோசமாகி வருகின்றன அந்த்ரியூஷா, எனக்கு ஒரு கண்ணாடி வேண்டும் என்று அவள் அவனிடம் ஒரு நாள் சொன்னாள். அதற்கென்ன, போட்டால் போகிறது என்றான் அவன். ஞாயிற்றுக்கிழமையன்று நகரில் உள்ள டாக்டரிடம் அழைத்து போகிறேன், கண்ணாடியும் வாங்கிக் கொள்வோம். பாவலை பார்க்க அனுமதி கோரி அவள் மூன்று முறை சிறைக்கு சென்றாள். பெரிய மூக்கும் சிவந்த கன்னங்களும் நரைத்த தலையும் கொண்ட போலீஸ்காரர்களில் ஜெனரல் ஒருவன் அங்கிருந்தான். ஒவ்வொரு முறையும் அவன் அவளிடம் இதமாக பேசி அனுமதி தரவே மறுத்துவிட்டான். அம்மா, நீ இன்னும் ஒரு வார காலமாவது பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு வாரம் கழியட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போது மட்டும் அது முடியாத காரியம் என்பான். அவன் உருண்டு திரண்டு கொழுத்து போயிருந்தான். பழுத்து அதிக நாளாகி பூஞ்சை காளான் படர்ந்து போன காட்டிலந்தை பழத்தைப் போல அவன் அவளுக்கு தோன்றினான். அவன் எப்போதும் ஒரு சிறு மஞ்சள் நிறமான ஈர்க்குச்சியால் தனது சின்னஞ்சிறிதான வெள்ளை நிற உளிர்பற்களை குத்தி கொண்டிருந்தான். அவனது சின்னஞ்சிறு பசிய கண்கள் அன்பு ததும்ப சிரித்தன. அவன் எப்போதுமே நட்போடு பேசினான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பகலில் உழைத்த களைப்பு தீர மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேரம் 1 மணி. நேர்களை ஒலிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி முன்னதாக நேற்றிரவு 10 மணிக்கு ஒளிபரப்பியதன் ஒளிப்பதிவு.
2: फिल्म संगीत का ये कार्यक्रम यहीं संपन्न होता है. कृपया हमारे अगले कार्यक्रम की प्रतीक्षा कीजिए.

காலத்தால் அழியாத பழைய பாடல்கள் என்றும் குன்றாத இளமையோடு உங்கள் செவிகளை தாளாட்ட வருகின்றது. ஆம் நேயர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் தொடக்கமாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். இந்த பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனிய பழைய பாடல்கள், உங்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 2:19:36. அடுத்த பாடல் அடிமை பெண் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

என்றும் இனிய பழைய பாடல்கள் தன் பழமை மாறாமல் உங்களுக்காக என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிலையத்தில் நேரம் 2:24. அடுத்து வரும் பாடல் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாடலின் படம் எங்க வீட்டு பிள்ளை.

என்றும் இனியவையில் வரும் அடுத்த பாடல் தெய்வத்தாய் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்களில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. நிலையத்தில் நேரம் 2:28:22. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் இது.

அம்மஸ்வி அவர்களின் ஆலோசனையின்படி இது ஒரு அழகான கேள்வி பதில் பாணியில் இந்த பாடல் மாற்றப்பட்டதாம். இதில் நாயகன் காற்று வந்தால் தலைசாயும் என்று பாட, நாயகி நாணல் என்று பதிலளிப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கும். பாடலை கேட்போமா நேயர்களே?

என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கிறது. இப்பாடலுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. இந்த படத்தின் பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதும்போது வழக்கமான கூற்று பாணியில் எழுதினாராம். ஆனால் இசையமைப்பாளர் எம்

காலத்தின் சக்கரங்கள் சுழன்றாலும் என்றும் மாறாத புதுமையோடு நமது நெஞ்சை தொடும் மெல்லிசை துளிகள். ஆம் நேயர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பாசமலர் படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில். இப்பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர்களின் செந்தேன் ராகத்தில் அமைந்த இப்பாடலில் சாவித்திரியின் எழிலை வர்ணித்து ஜெமினி கணேசன் அவர்கள் காதலோடு பாடும் மாபெரும் பொக்கிஷ பாடல் இது. கேட்போமா?

0: நிறைவு பெற்றது என்றும் இனியவை. நிலையத்தில் நேரம் 2:40:33.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது கண்டச்சாப்பு தாளம். தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் நரையூர் NS குமரகுரு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது கண்டச்சாப்பு தாளம். தாளத்தை தவிலில் வாசித்தவர் நரையூர் NS குமரகுரு.
1: நிலையத்தில் நேரம் 2:52. நேர்லே, இன்றைய நமது நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இந்த 7:30 உழவர் உலகம், திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுநர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரை இடம்பெறுகிறது. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
2: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
1: தினமும் இரவு 10 to 11 வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
3: இனி வருவது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 to 3 degrees Celsius இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 degrees Celsius தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 degrees Celsius கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 degrees Celsius. அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 to 4 degrees Celsius உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 to 5 degrees Celsius உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 to 3 degrees Celsius இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 degrees Celsius குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 degrees Celsius அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 to 50 kilometers வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி

0: காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जागृति शर्मा. राष्ट्रीय परीक्षा एजेंसी एनटीए ने इस वर्ष जून में हुई यूजीसी नेट परीक्षा के 84 विषयों के अनंतिम उत्तर जारी कर दिए हैं. उम्मीदवार 18 अगस्त तक उत्तरों को चुनौती दे सकते हैं. उत्तरों को चुनौती देने के लिए यूजीसी नेट पोर्टल पर ऑनलाइन आवेदन करना होगा. प्रत्येक उत्तर पर आपत्ति के लिए ₹200 का शुल्क देना होगा. उम्मीदवारों को अपनी आपत्ति के समर्थन में दस्तावेज भी जमा करने होंगे. एनटीए ने कहा है कि किसी अन्य माध्यम से भेजी गई आपत्तियां स्वीकार्य नहीं होंगी. शुल्क जमा करने की अंतिम तारीख भी 18 अगस्त ही है. एनटीए ने उम्मीदवारों से केवल अपनी आधिकारिक वेबसाइट और सत्यापित सोशल मीडिया हैंडल पर दी गई जानकारी पर ही भरोसा करने को कहा है. झारखंड में भर्ती परीक्षाओं में कथित अनियमितताओं को लेकर विद्यार्थियों का विरोध प्रदर्शन और तेज हो गया है. और ब्यौरा हमारी संवाददाता से.
2: जेपीएससी जेएसएससी आंदोलन के अगले चरण के तहत छात्र नेताओं ने बताया कि उनका आंदोलन 22वें दिन में प्रवेश कर चुका है और उनकी प्रमुख मांगे अब भी लंबित हैं. छात्र जेपीएससी की 11वीं से 13वीं सिविल सेवा परीक्षा और जेएसएससी सीजीएल परीक्षा रद्द करने के साथ साथ कथित अनियमितताओं की सीबीआई जांच की मांग कर रहे हैं. जेपीएससी जेएसएससी रिफॉर्म मंच ने राज्य सरकार को 18 अगस्त तक सकारात्मक पहल करने का अल्टीमेटम दिया है. प्रदर्शनकारियों ने पहली बार मुख्यमंत्री हेमंत सोरेन के इस्तीफे की मांग भी उठाई है. उन्होंने 20 अगस्त को मुख्यमंत्री आवास के बाहर बड़े विरोध प्रदर्शन का ऐलान किया है और कहा कि मांगे पूरी नहीं होने पर वहीं से आंदोलन आगे बढ़ाया जाएगा. महविश रहमान, आकाशवाणी समाचार, रांची.
1: भारत मंगलवार को नई दिल्ली में ब्रिक्स देशों के पर्यावरण मंत्रियों की 12वीं बैठक की मेजबानी करेगा. कल इस संबंध में पर्यावरण कार्य समूह और जलवायु परिवर्तन तथा सतत विकास संबंधी संपर्क समूह के अधिकारियों की बैठक होगी. भारत की अध्यक्षता वाले ब्रिक्स सम्मेलन का विषय है लचीलापन, नवाचार, सहयोग और स्थिरता का निर्माण. ब्रिक्स देशों के पर्यावरण मंत्रियों की बैठक की अध्यक्षता पर्यावरण, वन और जलवायु परिवर्तन मंत्री भूपेंद्र यादव करेंगे. राष्ट्रपति द्रौपदी मुर्मू, उपराष्ट्रपति

பன்மொழி பாடல்களில் அடுத்து பர்ஃபி எனும் இந்தி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை பிரீத்தம். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நிக்கில் பால் ஜார்ஜ். நிலையத்தில் நேரம் 3:14:46. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இது பன்மொழி பாடல்கள்.

கேட்டு இணைந்திருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். இது நிலையத்தில் நேரம் 3:18:50. பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக சிந்தூர ரேகா எனும் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலின் குரல் கே.ஜே. யேசுதாஸ், பாடலுக்கு இசை சரத்.

பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ஹம் கிசி சி கம் நஹி எனும் ஹிந்தி திரைப்படம். பாடலுக்கு இசை ஆர்.டி. பர்மன், பாடலை பாடியிருக்கிறார்கள் முகமது ரஃபி மற்றும் சுஷ்மா ஸ்வேதா.

நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள். நிலையத்தில் நேரம் 3:46:46. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 9:30 அகில பாரத நாடகத்தில் ராணி துர்காவதி நாடகம் இடம்பெறுகிறது. மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10:00 ரவி வாசரிய அகில பாரதிய சங்கீத சபா, ரிட்டம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறுகிறது. படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா. நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். மேலும் நுண்கீரை வளர்ப்பும் நகர சந்தை வாய்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். நினைவலைகள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: நேரம் 3:30.

0: தொடரும் இந்நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியவை இடம்பெற இருக்கிறது. தொடக்கமாக சரணு சித்தி விநாயகா என தொடங்கும் பாடல் மிஸ்ரச்சாப்பு தாளம் சௌராஷ்டிரம் ராகம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 3:38:30. இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள புரந்தரதாசர் தேவர்ணமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக தாம்பூல கொல்லு என தொடங்கும் பாடல், ரீதி கவுளை ராகம், ஆதிதாளம்.

0: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
0: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: சங்கீத சாரலை நிறைவு செய்ய வரும் பாடல் கேளனோ ஹரி என தொடங்கும் பாடல் கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம். நிலையத்தில் நேரம் 3:43 நாற்பத்து ஏழு நொடி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடிய புரந்தரதாசர் நாமா இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும்

0: தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே, வேண்டியதை எடுத்துக்கொள்.
1: அது போதும் அண்ணா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
2: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
0: கங்கனே, சென்று வா. அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
2: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
0: சுதேஷினி, வா வா வா, இப்படி உட்கார்.
3: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
0: பத்தரை மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
3: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னலை வந்த வேளை.
0: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
3: ஆமண்ணா.
0: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா, அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம், அற்புதம். தொடரட்டும் அவள் பணி. அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதர்ஷனை, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகாய் இருக்கிறாய் தெரியும்.
3: போதும் அண்ணா.
0: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக எவருமே சொல்ல முடியாது.
3: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனை தான்.
0: யார் அவள்?
3: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீட்டுவதும், கைகளுக்கு மருதாணி இடுவதும், என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும், என் மேனியில் சந்தனம் பூசுவதும், அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம், அழகு.
0: ஆஹா, என்ன அற்புதமான சமையல் மனம், மூக்கு துளைக்கிறதே.
3: ஆமாம் ஆமாம்.
0: சுதேஷனை கவனித்தாயா
3: மன்னா? அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
0: ஓஹோ,
3: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
0: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடியை தலைத்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னி, இப்போது எனக்கு எளிமை தெரிந்து விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடே.
3: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்பு பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிடப் போகிறார்கள்.
0: அடே அப்பா, இந்த வயதிலும் என்னமாய் வைக்கப்படுகிறாய்?
3: கையை விடுங்கள்.
4: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள். எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறது. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மதுக்கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை. என்ன என்ன விந்தை இது! அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறது. வா வா, என் அருகில் வாயேன் இனியவளே, வா வா. அடடே அடடே, மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது.

0: அது என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
1: யாரது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு நீ?
0: யார்?
1: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன், நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது.
0: ஆமாம், கையில் என்ன? பாலா?
2: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்து செல்கிறேன்.
0: நல்லது நல்லது, என் தாகம் தீர்க்க நீ என் பால், என் பால் அருகே வா என்கிறேன் நான்.
2: கீச்சகரே, என்ன இது? அதிகமாக பேசாதீர்கள்.
0: ஓ, கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழச் சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல் இந்த மண்டபத்திலே வாழலாம்.
2: கேட்டதா? பாவம் செய்யாதே.
0: இதில் பாவம் ஒன்றுமில்லை.
2: மோசக்காரனே,
0: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன் நான். உன்னை மோசம் செய்வேனா?
2: கேட்டதா? நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
0: நானும் நெருப்புதான், என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
2: வாயை மூடு.
0: வாசலை மூட சொல்.
2: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரம் இல்லை.
0: கண்ணே, அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
2: வேண்டாம், இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
0: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை, இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழையக்கூட முடியாது.
2: கீசகனே,
0: வா வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது. கேள் கேள் சௌந்தர்யமே, கேளடி.
2: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே, கீச்சகரே, அரசு யாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி?
0: என் தங்கை சுதேஷ்ணைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி அழாதே, நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு, அவனது தலைக்கனத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை, பொறுமை கொள் அர்ச்சனா, ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கைவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா. ஆம் ஆம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யாரென்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பழாயிடுமே.
3: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சனா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன், அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல். என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும். கீசகனை கொள்வதற்கு சாதாரண

0: சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அஸ்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
1: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள். இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை. பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தார் போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன். அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு அமன். நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
2: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும். அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி. உனக்கு திருப்தி தானே?
1: தன்யமானே பிரபு, தன்யமானே.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
3: யாரது? யாருங்க? திரௌபதி, நீ ஐயா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
1: பிரபு,
3: உண்மையை சொல், என்ன நடந்தது?
1: பிரபு, பிரபு.
3: திரௌபதி அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம்? என்ன நடந்தது? சொல், சொல்.
1: பீமசேனரே, பீமசேனரே.
3: பெயரை சொல்லாதே. இப்போது நான் வில்லாளன். உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறதே.
1: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
3: புரிந்து கொண்டேன். உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி
1: எறிகிறேன். அந்த கீச்சகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
3: நீ சரே, நீதி தவறிய மோசக்காரனே.
1: இரவு வந்து விட்டார். அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
3: காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விட மாட்டேன். கீசகனை இப்போதே கொல்வேன்.
1: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
3: அண்ணாவின் ஆணையும் வந்து விட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை. கீசகனை வதம் செய்வேன்.
1: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
3: ஆனால்
1: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
3: சொல் திரௌபதி, சொல்.
1: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
3: அழகாக சொன்னாய் திரௌபதி.
1: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடனசாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வருவான். அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
3: ஆஹா, நன்றாக புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடனசாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
4: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
5: வா கிசகா. என்ன, உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
4: அது அது வந்து வந்து சகோதரியே

0: என்ன தயக்கம் கிசகா? எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசியும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
1: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்னை.
0: கீசகா,
1: கத்தாதே, கனிவுடன் கேள். என் கோரிக்கையை நிறைவேற்று.
0: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
1: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை, நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
0: கீசகரே, அவள் கந்தர்வ பெண். வானில் வலம் வரும் சக்தி மிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டா உன்னை வதம் செய்து விடுவார்கள். விபரீதமாகி விடாதா?
1: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
0: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
1: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன். நீயோ கோபப்படுகிறாய்.
0: அப்படியா செய்தி? கீசகா, இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
1: சொல்ல விட்டால் தானே நீ. அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே. அதோ சலங்கையொலி கேட்கிறது, அவளே தான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
2: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
0: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
2: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
0: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.
2: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
0: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
2: நான் எப்படி?
0: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
2: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
3: துணைக்கு அங்கே கீசகன் இருக்கிறான். பயப்படாமல் போ
0: குறும்புக்காரினி, எல்லாம் எனக்கு தெரியும்.
2: இதற்காகத்தானே நான் காத்துக்கொண்டிருந்தேன்.
0: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
2: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே. நான் போய் வருகிறேன். கீச்சகரே,
1: வந்துவிட்டாயா கந்தர்வ பெண்ணே? வா சுந்தரமே, சுகமே, உள்ளே வா வா வா.
2: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
1: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? பிறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்,
2: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
1: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரமே, வா சயன அறைக்கு செல்வோம்.
2: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
1: என்ன?
2: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
1: சத்தியம், உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக நான் என்ன செய்ய வேண்டும் சொல். சொல்லே.
2: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள் நர்த்தன பழகுகிறார்கள். இரவில் அங்கே எவரும் இல்லை. ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள். கீச்சகரே, நான் முதலில் செல்கிறேன். சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள்.

0: வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
1: காக்க வைப்பேனா? நான் போய் வா கண்ணே. இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பறப்போம்.

0: இவளே கண்ணே, இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழ மேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முன்னிலவே. முகத்தை காட்டு.
1: கீசகா! யார் நீ?
2: நான் யாரா? மோசக்காரனே, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
1: என்னது
2: இந்த நடன சாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்.
1: ஐயோ ஐயோ ஐயோ!
2: ஈசகனே, பாதகனே, உன்னை எமனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி. இந்த வாங்கிக் கொள்ளடா.
1: வலிக்கிறதே! நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போது உங்க என்ன செய்கிறேன் பார்.
2: போர்க்கனே, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? ஓ, இந்த கைகள் தானே அவை. இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன் பாருடா.
1: வலி தாங்கவில்லை. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு.
2: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தாய். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாதே அந்த வார்த்தையை. உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைந்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் TS சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் MV சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை S ராஜ்குமார், திரௌபதி TR ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. அமைப்பு S பெரியசாமி, S ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்,

0: அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல், ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:08.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கனிந்த வாழ்வு,
1: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆர். கண்ணையன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: ஐயா வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: என் பேர் கண்ணையன். நான் வந்து முன்னாள் ராணுவ வீரர், குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தாய் தந்தை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
3: என்ன ஊருங்க நீங்கள்?
4: கம்பளிக்காரன் குப்பம். அது ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. பள்ளிக்கூடம் வந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் வீட்டில் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து நல்ல உதவி கொடுத்து தான் படிப்பு வர வைப்பார்கள். அந்த உதவிக்கு பயந்துக்கிட்டு போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்திருந்தார்கள். நான் பள்ளிக்கூடம் போகாமல் ஊருக்கு கடைசியில் வந்து ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தில் போயிட்டு விளையாடிட்டு பெல் அடிச்ச உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததை வந்து வீட்டில் சொல்லிவிடுவேன். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு

0: போது என்னுடைய பெரியப்பா பிள்ளை அவன் ஸ்கூலுக்கே வரதில்ல, டெய்லி போய் சொல்கிறான் வந்துட்டேன்னு சொல்லுவார். வீட்டில் எல்லாம் கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டான். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேணாம் அவனுக்கு படிப்பு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க, அவனை துன்புறுத்தாதீர்கள்.
1: ஓ, உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக
0: இருந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய குடும்பம், ஆறு பேர் அப்பா கூட பிறந்தவங்க. குடும்பத்தை பார்க்குறவங்க யாரோ அவங்க தான் எல்லாரும் கண்டிஷன் பண்ணுவாங்க.
1: சரி, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
0: என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், ஒரு தம்பி ஒரு தங்கச்சி.
1: ஓ, நீங்கள் தான் பெரிய பையன்.
0: நான் தான் பெரிய பையன்.
1: அம்மா பாசம்?
0: அம்மா அதனால் அவங்க.
1: அப்பா எப்படி, அப்பாவை பற்றி சொல்லுங்கள்.
0: அப்பா வந்து விவசாயம் தான். அவர் அப்பா வீட்டுக்கு நாலாவது பிள்ளை எங்கள் குடும்பத்தில்.
1: அவர் பேரையும் சொல்லுங்கள்.
0: அவர் பேர் மாணிக்கம். 1 இயர் ஆகுது அவர் காலமாகி.
1: சரி, அம்மா பேர்?
0: அம்மா பேர் தங்கமணி. அவங்க கொஞ்சம் 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அப்பா படிக்கல. வீட்லேயே 1 இயர் விளையாடிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
1: இதெல்லாம் எந்த வயசு?
0: இது அதான் 3வது படிக்கும் போது.
1: ஒரு 8 வயசு? 9 வயசு.
0: எங்கள் வீட்டில் விவசாய குடும்பத்தெல்லாம் மாடு ஆடு நிறைய இருந்தது. அதை எங்கே பார்த்துக்கிட்டோன்னு
1: விட்டுட்டாங்க என்ன. அது உங்களுக்கு
0: அது ஒரு சந்தோஷமாக நான் அதுங்க கூட நிலத்துக்கு போகிறது வர்றது இருந்தேங்க. அதன் பிறகு என்ன போச்சு அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு காலியாக இருந்தது. அங்கே ஒரு ஆசிரியர் வந்து குடும்பம் வந்தார். அந்த ஆசிரியர் வந்து இந்த பக்கத்தில் காரணப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் வந்து அவர் ஆசிரியராக வந்தார். இந்த பையன் எதுக்கு ஸ்கூல் போகாமல் இங்கேயே சுற்றிட்டுருக்கான்ட்டு அவருக்கு விசாரித்ததில் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கிறாங்க, போகமாட்டான்னு சொன்னோடனே, சரி அவனுடைய பள்ளிச்சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, என்னுடைய ஸ்கூலில் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கினார் சொல்லி அவர் ஸ்கூலில் 3வது வகுப்பு சேர்த்து விட்டாருங்க. அங்கேருந்து 3வதுலேருந்து 5வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன்.
1: அப்போ உங்களுக்கு படிப்பில் ஆர்வம்?
0: அப்போ போனோடனே அந்த ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். அவர் பேர் ஆத்மநாதன். சீர்காழி பக்கத்தில் தில்லையாடி என்ற ஊரில் இருந்து,
1: தரங்கம்பாடி பக்கம்.
0: ஆமாம்,
1: தில்லையாடி.
0: அங்கேருந்தான் வந்திருந்து அவர் இருந்தாருங்க. அவர் தான் என்னை படிக்க வச்சு ஆர்வம் ஓட்டினார். அதன் பிறகு 5வது வரைக்கும் முடிச்சுட்டு 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் ஏம்பலம் மறைமலடிகள் அரசினர் மேல்நிலைப்பள்ளி, அப்போ வந்து உயர்நிலைப்பள்ளி, இப்போ மேல்நிலைப்பள்ளி, அங்கே 10வது வரைக்கும் படித்தேங்க.
1: ஓஹோ, அப்போ ரெகுலராக
0: அவர் படிக்க வச்சு அவருடைய
1: நீங்கள் படிக்க வந்ததே?
0: அவர் மறக்க முடியாத ஒரு எனக்கு ஒரு ஆசிரியர். அவர் 10வதுல ரொம்ப கம்மியான மார்க் தான். அப்புறம் அதன் பிறகு தான் நம்ம வந்து 10+2 சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க 1980-81. அப்போ நான் வந்து மதடிப்பட்டு ஸ்கூலில் +1+2 படிக்க போயிட்டேன்.
1: சரி, இப்போ உங்கள் ஊர்லேருந்து அது எவ்வளோ தூரம்?
0: 15 கிலோமீட்டர்.
1: எப்படி போனீங்க டெய்லி?
0: நானும் என் நண்பரும் ஒரு சைக்கிளில் தான் போவோம். சைக்கிள் வாங்கி கொடுக்க வசதி கிடையாது வீட்டில். எப்படியாவது போகணுன்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க.
1: 15 கிலோமீட்டர் சைக்கிள்
0: சைக்கிள் போய் போய் வருவோம். +2 முடிச்சிட்ட உடனே மேற்கொண்டு படிக்க போக முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக இருந்தது. அதனால் படிக்க போகல. இருந்தாலும் அப்ளை பண்ணோம் நாங்கள். வீட்லேயும் கஷ்டமாக இருக்குது, மூத்த பிள்ளையாக இருக்கோம், வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அப்பா அம்மாட்ட சொன்னேன். இப்போ எதுக்கு வேலைக்கு போகிறேன், ஏதாவது படிக்கலாம் முயற்சி பண்ணலாம்ல, இல்லை நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டேங்க. சென்னைக்கு போயிட்டு மாமா வீட்டில் தங்கி வேலை கொஞ்சம் தேட ஆரம்பித்தோம். தற்சமயம் அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம்.
1: என்ன வேலைகள்லாம் பார்த்தீங்க?
0: அது வந்து பொடி கம்பெனின்னு சொல்லிட்டு சென்னை அண்ணாநகர் அரும்பாக்கத்தில் இருந்ததுங்க. அப்பாவுடைய நண்பர் அங்கே வேலை செஞ்சார். அவர் கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் நாள் வேலை பார்த்துருந்தேங்க. டெய்லி வேஜஸில் போயிட்டு இருந்தோம். அங்கே இருந்து கொண்டே நான் இராணுவத்தில் சேர்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக முயற்சி பண்ணியிருந்தேன். அப்போலாம் சென்னை தேனம்பள்ளி தான் ஆள் எடுப்பாங்க.
1: அதை கவனிச்சிக்கிட்டே
0: இருந்தோம். ஒரு முறை ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அங்கே விசாரிக்கும் போது, இல்லை ஆள் எடுக்கலை, இப்போ 1983 வந்து ஏப்ரல் மாதம் ஆள் எடுப்பாங்க, அப்போ தான் அங்கே போய் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நான். 82 போயிட்டு எனக்கு இப்போவே இராணுவத்தில் வேலை வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை போய் நான் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன். அப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, அவர் தமிழ் தெரியாது. இல்லை நீங்கள் போங்க, ஹிந்தியில் சொல்கிறாரு, நான் தமிழில் சொல்கிறேன். பக்கத்தில் தமிழ் இராணுவ வீரர் வந்து, போப்பா இங்கே இந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஆஃபீஸ், இங்கே வந்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னார். இருந்தாலும் நான் வந்து சேரணும்னு ஒரு விருப்பத்தில் அவர் முயற்சி பண்ணி இது பண்ண பிறகு அந்த இராணுவ அதிகாரி வந்து சொல்லி நீ மீறி வந்து அது ஆஃபீஸில் வந்து தொந்தரவு பண்ணுறேன்னு என்னை ஒரு அடி எடுத்து விட்டார். அதையும் நான் பொருட்படுத்தவில்லை, எனக்கு வேண்டும் என்று தான் அதை முயற்சி செய்தேன். அப்புறம் அவர் சொல்லி அனுப்பிட்டார், போயிட்டு நீங்கள் ஏப்ரல் மாதம் வாங்க, கண்டிப்பாக ஆள் எடுப்பாங்க, அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொன்னாங்க.
1: சரி, இடையில ஒரு கேள்வி
0: சார்.
1: இப்போ நீங்கள் வந்து உங்கள் உள்ளூர்லேயே இருந்துட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் சென்னை போனீங்க, அங்கே வேலை தேடிங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ உள்ளூர்லேருந்து நம்ம அங்கே அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்களோடலாம் இருந்துட்டு திடீர்னு தனியாக போய் சென்னையிலேருந்து அதுக்கு வேலை தேவையில்ல, உங்களுக்கு அந்த நேரத்தில் மனசுலலாம் என்னென்ன ஒன்றுச்சு? என்னடா அது இப்படி வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை நம்ம முடியாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம எதுவும் எந்த கஷ்டம்னாலும் நம்ம தாக்கு பிடிச்சி தான் நம்ம இருக்கணும், நமக்கு குடும்பம்லாம் இருக்குது, நம்ம கீழே பிறந்தவங்களாம் இருக்காங்க, என்னென்னலாம் நினப்பு வந்தது அப்போலாம்?
0: குடும்ப கஷ்டத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு என்சிசியில் இருந்திருக்கோம், ரெண்டாவது படிக்க வச்ச ஆசிரியர் நமக்கு ஊக்குவித்து நல்லா படிக்க வச்சார்.

0: அளவுக்கு முடியுமோ நம்ம படித்தோம். ஏதாவது ஒரு தொழிலில் வந்து ஒரு துறையில் நம்ம வந்து சேர்ந்து
1: ஒரு
0: ஆளாகணும், குடும்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இங்கேருந்து அங்கே போய் சேரணும். அங்கே வந்து அன்னைக்கு கூலி வந்து 5 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணாக்கா. இதுக்கு இடையிலேயே நான் வந்து புதுச்சேரியிலேயே வந்து பஸ்ஸில் வந்து கண்டக்டராக போகிறதுக்கும் முயற்சி பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க. இங்கேயே வந்து கொஞ்ச நாள் ஒரு வேலை செஞ்சுருந்தேன். என்னால் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, வீட்டுக்கு பத்தாதுன்ற சூழ்நிலையில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன். அங்கே போயிருந்தால் முயற்சி பண்ணி
1: தங்குற இடம்லாம் எப்படி அங்கே
0: அங்கே வந்து மாமா வீட்டில் தங்கிட்டேன். மாமா
1: வீட்டில் சாப்பாடு கொஞ்சம்
0: அவங்க அப்பாவுடைய பெரியம்மா பொண்ணு அத்தை, அப்பா அம்மாவுக்கு அண்ணன் பெரிய அண்ணன் சொந்த அண்ணன்
1: பெரியவங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லணும்.
0: ஆமா, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அங்க போன பிறகுதான் நம்மளுடைய லைஃப் மாமாவும் கொஞ்சம் நமக்கு வந்து
1: ஒத்துழைப்பு
0: இருந்தாரு. நீ வந்து போலீஸுக்கு இல்ல ராணுவத்துக்கு ட்ரை பண்ண,
1: ஆர்வத்தில்
0: இருந்தது, அதனால நீங்க அதில் போய் சேரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நாங்க ஆள் வந்து எடுத்தாங்க, போனோம், சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க.
1: இல்லை இப்போ அவங்க ஓட விடுவாங்க,
0: ரங்கி மலையில் போயிட்டு ரன்னிங் விட்டாங்க, புல்லப்பு புஷ்அப்பு. 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 1.5 மணி நேரத்தில் வரணும். அப்பயும் வந்து கடைசி பேச்சில் தான் நான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாஸ் பண்ணி டெஸ்ட்லாம் வச்சாங்க, டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரிட்டர்ன் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி மே மாதம் எண்டில் வந்து நீங்கள் ட்ரைனிங் சென்டர் பாம்பே நாசிக் ரோடு போகணும், உங்களுக்கு அங்கே தான் 2 சென்டர் இருக்குதுங்க. நான் பண்ண ஆர்மி சர்வீஸில் நாசிக் ரோடு ஒன்று, ஹைதராபாத் ஒன்று. அப்புறம் அவங்க வந்து ரயில்வே வாரண்ட்லாம் கொடுத்து நாங்கள் இங்கேருந்து வந்து ஒரு 10 பேர் குரூப் அனுப்பினாங்க.
1: ஓகே ஓகே, அதான்
0: சென்னையிலேருந்து.
1: சரி, இந்த செய்தியை உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
0: ஊருக்கு போய் திரும்ப சொல்லிட்டு வரும்போது எங்கே நீ தனியாக போக போகிற, இங்கே இருக்கிறதே பார்த்துக்கலாம், ரொம்ப
1: அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தூரம் அனுப்புறமே,
0: ஆமாம், இவ்வளோ தூரம் போகிறீங்கன்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான். அப்போ அப்பாவுடைய அம்மா இருந்தாங்க, அவங்களும் இல்லைப்பா போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும்னாங்க. நான் போய் தான் வரணும், எனக்கு வந்து அந்த இடத்துல வேலை செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த எண்ணத்தில் தான் நான் போகிறேன், ரெண்டாவது குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்
1: ஜாயின் போயிட்டீங்க.
0: அங்கே போயிட்டோம் நாசிக் ரோடு, எங்கள் குரூப் அனுப்புனாங்க. அங்கே போகும்போது எங்களுக்கு குரூப் அனுப்பும்போது எங்களுக்கு ட்ரேடு பிரித்து தருவாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் 10th தான் நான் அது கொடுத்தேன், அதில் வந்து எனக்கு ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் ட்ரேடு கொடுத்தாங்க. என் கூட இன்னொரு அரக்கோணம் தம்பி ஒருத்தர் வந்திருந்தார், பாலாஜி ஜெயசீலன் என்னுடைய நண்பர். மீதி பேருக்கு வந்து டிரைவர் போஸ்ட்டு அண்டு கன்மேன் போஸ்ட்டு. நாங்கள் 10 பேர் போனதில்ல, ட்ரைனிங் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம். போனால் உள்ளே போனால் வெளியில் வர முடியாது கேம்ப்லேருந்து. இப்போ பேசிக் ட்ரைனிங் வந்து 6 மந்த் கொடுப்பாங்க, ரைஃபிளை எப்படி தூக்கணும், வெயிட் என்ன, யூனிஃபார்ம் எப்படி போடணும். ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் வரும். பிடி பீரியட்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்மு, ட்ரில் பீரியட்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்மு, வெப்பன் ட்ரைனிங்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்மு. இந்த ப்ராக்டிஸ் அதுவே வந்து 6 மாதம் பேசிக் ட்ரைனிங். இதை முடித்த பிறகு தான் வந்து ட்ரேட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதாவது ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் கொண்டாடுற ட்ரைனிங். அப்போ வந்து ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் கலந்து தான் கொடுப்பாங்க. அது காலையில் பிடி பீரியட் இருக்கும் 45 நிமிஷம், அதுக்கு ட்ரில் இருக்கும்.

0: அதுவே வந்து 6 மாதம் பேசிக் ட்ரைனிங். இதை முடித்த பிறகுதான் வந்து ட்ரேட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதாவது ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் கொண்டாடுற ட்ரைனிங். அப்போ வந்து ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் கலந்து தான் கொடுப்பாங்க. அது காலையில் பிடி பீரியட் இருக்கும் 45 நிமிஷம், அதுக்கு ட்ரில் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து கிளாஸ் ட்ரைனிங் இருக்கும். இது எல்லாம் கம்பல்சரி உண்டு.
1: சரி, இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் மிலிட்ரி அப்படின்னாவே வந்து இந்த டைத்துக்கு ஏந்திரிக்கணும்.
0: ஆமாங்க சார்.
1: அந்த தூங்குறதும் டைத்துக்கு, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் டைமிங், அந்த கண்டிஷன் நம்ம வந்து இஷ்டத்துக்கெல்லாம்
0: பண்ணிட முடியாது.
1: ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது உங்களுக்கு கஷ்டமாக தோணலையா?
0: ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான். காலையில் 3 மணிக்கு 4:30 மணிக்கு எல்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு நம்மளுடைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபாலினில் நிற்கணும். அங்கே ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து மூவ் ஆகி கிரவுண்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு 2 பீரியட்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரணும். அதுக்கடுத்து 2 பீரியட்ஸ் முடிஞ்சது லஞ்சுக்கு வரணும். லஞ்சு முடிஞ்சோம்னா ஆஃப்டர்நூன் வந்து கேம் இருக்கும், இல்லை ஒர்க்கு ஏதாவது இருக்கும். எல்லா ஒர்க்குமே நம்ம தான் பண்ணி ஆகணும். கிரவுண்ட் ஒர்க்கில் எல்லாமே எங்கே அது எதாவது க்ளீன் பண்ணுற ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா ஒர்க்கும் வந்து
1: ஒதுக்கப்பட்ட வேலையை நம்ம
0: நம்ம செஞ்சாகணும். அப்புறம் ஈவினிங் திரும்ப ரோல் கால் இருக்கும். இது ரொம்பவே எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது. ஓட விடுறது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் வந்து அடிப்பாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடணும், சொன்னதை கரெக்ட் டைம் செய்யணும். ஒரு பிளேஸில்
1: பனிஷ்மெண்ட் கூட
0: பனிஷ்மெண்ட்டு இருக்குது, கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்லாம் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அது அந்த நேரத்தில் எனக்கு போனவுடனே எனக்கு கொஞ்சம் பிடிக்காமே இருந்தது. ஸ்டார்டிங்கில் கிரவுண்டில் ஓட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இதை விட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு இருந்தது. அப்போயும் வந்து போகணும்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம்னா விட மாட்டாங்க, ஏன்னா 4 பக்கமும் வந்து கேட் இருக்கும், பெரிய கேட் இருக்கும். அங்கே வந்து சிஎம்பி போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, சிஎம்பினா மிலிட்ரி போலீஸ் வச்சு போட்டிருப்பாங்க, அவங்கள வெளியிலே விட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு போனவுடனே ட்ரைனிங் சென்டரில் வந்து கட்டிங் போட்டுருவாங்க. இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சிடும், இவர் இங்கே ட்ரைனிங் வந்தவர் தான், இவர் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ வெளியிலே விட மாட்டாங்க.
1: மன உறுதி வேணும்.
0: ஆமாம்,
1: அங்க இருக்க முடியும்.
0: ஆமா, ரொம்ப.
1: சரி, இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க, கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: எனக்கு பிடிச்ச பாடல் மட்டும் அந்த நாள்ல வந்து என்னுடைய மனையை விட்டு போனதுனால ஒரு நாங்கள் ட்ரெயினில் அடிக்கடி மூவ்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த திரிசூலம் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து கேஆர் விஜயாவை விட்டுட்டு பிரிஞ்சிடுறாரு. அப்போ அவங்க வந்து குழந்தை கன்சீவாக இருக்காங்க, அவர் வந்து பாட்டு பாடுறாரு திரிசூலத்தில், மலர் கொடுத்தேன் கை குலுங்க வலைகள் நின்றேன் வாங்க என் ராஜாத்தி அப்படின்னு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. ட்ரைனிங் முடிச்சுட்டு போன அடுத்த வருஷமே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு.
1: நிச்சயமா வந்து ஒரு அருமையான பாடல் இது. வந்து டிஎம் சவுந்தரராஜன் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாரு. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: சரிங்க.

0: இப்போ
1: நன்றி.
0: பாடலுக்கு முன்னாடி மிலிட்ரியில் நீங்கள் சேர்ந்து அந்த அனுபவம் சொன்னீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு அப்படின்னு
1: ஆமாம்,
0: சொன்னீங்க. திருமணம் எப்போ நடந்தது?
1: பயிற்சி முடிஞ்சு முதல் முறையாக நான் வந்து வீட்டுக்கு லீவ் வந்தப்போ என்னுடைய அப்பாவுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி சொல்லிட்டு நானும் இன்னும் கொஞ்ச நாள் போகலாமேன்னு சொன்னேன். இல்லை அவங்க பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய கொடுப்பனை கிடைக்கல. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜுக்கு 2 டேஸ் முன்னாடி அவங்க டெத் ஆகிட்டாங்க. அதாவது 12/12/1984 எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸு. அது வந்து சென்னையில் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மாமா வீட்டிலே அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கம்பளியார் போனத்தில் தான் பாட்டி இறந்துட்டாங்க. சரி ஏன்னா அனுப்பி விட்டுட்டாங்க, நீ போவாங்க, நாங்கள் இதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ தான் மேரேஜ் முடிஞ்சு. மேரேஜ் முடிஞ்சோடனே அடுத்து 1.5 இயரில் ஒய்ஃப் கன்சீவ் ஆனதுனால இந்த பாட்டு கேட்டது அந்த ஒரு நம்ம ட்ரெயின் அடிக்கடி மூவ்மெண்ட் பண்ணுறோம், மனைவி தனியாக விட்டு போயிருந்துருக்குறோம்.
0: அவங்கள உள்ளூர்லேயே வச்சுட்டு போயிட்டீங்களா?
1: ஆமாம், இங்கே ஊர்லேயே தான் விட்டுட்டு போயிட்டோம். அந்த டைமில் எனக்கு குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் அந்த வருஷம் இட்டுன்னு போக முடியல.
0: சரி சரி.
1: பையன் பிறந்த பிறகு தான் இட்டுன்னு போனோம், டெல்லிக்கு தான் இட்டு போனோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் டெல்லியில் பண்ணும்போது அங்கே தான் இட்டுன்னு போனோங்க நான். அது நமக்கு போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் டெல்லி தான், நாசிக் ரோட்லேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு டெல்லி தான் போனோங்க.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாமல் தான் முதல்ல வேலைக்கு போயிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: ஆனால் நீங்கள் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ண பிறகு ஹிந்தி கம்பல்சரியாக சொல்லி தருவாங்க.
1: சொல்லி தருவாங்க.
0: அது எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க?
1: ஹிந்தி 1, ஹிந்தி 2, ஹிந்தி 3 சொல்லிட்டு கிளாஸ் நடக்கும். இப்போ ஹிந்தி 3 வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்ரிக், அதாவது நான் மெட்ரிக்னா ஹிந்தி தெரியாத மாணவர்களுக்கு வந்து ஹிந்தி 3 சொல்லிக் கொடுப்பாங்க.
0: எழுத படிக்க எல்லாத்துக்கும்
1: எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஹிந்தி 1 வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிகிரி ஈக்குவலண்ட்டு. இப்போ நான் ஹிந்தி 2 வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். ஹிந்தி 2 வந்து மேப் ரீடிங் கிளாஸ் நடக்கும், ஹிந்தி 2 நடக்கும். அதில் வந்து நம்ம எழுதுவோம், படிப்போம், பேசுவோம்.
0: அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க?
1: ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம
0: அதுவே போதுமானது.
1: போதுமானது தான்,
0: உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தேன். சரி, டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க.
1: டெல்லியில்
0: அப்போ அங்கே வந்து மனைவி அழைச்சி போயிட்டீங்க, பையனும் அங்கே தான்.
1: ஆமாம், அங்கே தான் இருந்தாரு.
0: அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: அதன் பிறகு எங்கள் யூனிட் வந்து 1988 டெல்லியிலேருந்து வெஸ்ட் பெங்கால் மூவ் ஆகுது. 210 ராக்கெட் ரெஜிமெண்ட், ராக்கெட் லான்ச்சர், அதாவது 40 barrel எங்களுடைய கம்பெனி. ஈஸ்ட் கமாண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகும்போது மனைவிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அங்கே குவார்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் அவைலபிலிட்டி கிடையாது. ஏன்னா அது ஃபீல்டு ஏரியா. ஃபீல்டு ஏரியாவில் வந்து எங்களுக்கு லிவிங் அக்கமடேஷன் மட்டும்தான், மற்றபடி கேம்ப் எல்லாமே வந்து ஹில்ஸ் ஏரியாவில் தான் நடக்கும். பனிமூட்டமாக இருக்கும். சிக்கிம், நார்த் சிக்கிம்,
0: நார்த் ஈஸ்ட்லாம் போக வேண்டிய ஒரு
1: ஆமாம் போக வேண்டியது வரும். அப்போ போகும்போது மனைவி அங்கே கூட இட்டுன்னு போக முடியாது, அதனால் அவங்கள கொண்டாந்து விட்டுட்டு அங்கே போயிட்டோங்க. அங்கே போயிட்டு அந்த 1988

0: 88லேருந்து 93 வரைக்கும் அந்த லொக்கேஷன் தான். லொக்கேஷனை வந்து அங்கே அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும்.
1: இல்லை, பொதுவாக அந்த ஹில் ஏரியாவில் வந்து மழை அதிகமாக இருக்கும்,
0: மழை அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும்,
1: விலங்குகளுடைய தொந்தரவு.
0: ஆமாம், புழுக்கள்லாம் ஒரு மாதிரி மனித உடலில் ஒட்டிக்கு
1: அட்டையெல்லாம்
0: அட்டை, அதெல்லாம் வந்து ரத்தத்தை உரியும். நாங்கள் இரவில் தூங்கும்பொழுது தலையில் மாட்டிக்கும், அது எங்களுக்கு தெரியாது, கை கை வச்சு பார்க்கும்போது அது ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரை ஃபுட்டு தான். அந்த மலையில் போகும்போது ட்ரை ஃபுட்டு,
1: அப்போ தான் நம்ம 2-3 நாளைக்கு கூட வச்சிருந்து
0: சாப்பிட முடியுங்க. இது சாதாரண சாதம், இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் சாப்பிட முடியாது. அது சப்பாத்தி ட்ரையாக கொடுத்துருவாங்க. மற்ற ஐட்டம் எல்லாமே ட்ரை ஃபுட்டு தான், எக்லேருந்து இதுலேருந்து எதுவுமே வந்து நார்மல் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை தான் சாப்பிட்டு மலையில் ஏறணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலை வந்து மாற்றிக்கிறதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுப்போம். அங்கேயும் ட்ரைனிங் தான், அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உடல் ஒத்துழைக்கணும், நான் அங்கே கரெக்டாக இருக்கணும், அந்த சீதோஷ நிலையை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். அதன் பிறகு தான் அடுத்த மூவ்மெண்ட்ஸு அங்கே இருக்கிற ட்ரைனிங்லாம் நடக்குங்க.
1: அதுக்கு பிறகு திரும்ப லேண்டுக்கு வந்தீங்களா?
0: அங்கேருந்து மூவ் ஆகி திரும்ப ஜான்சிக்கு வந்துட்டோம். ஜான்சியில் வந்து பக்கத்தில் தால்பேட்டுன்னு ஒரு ஊர், பபினா. 93லேருந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
1: உத்தரப்பிரதேசம்,
0: உத்தரப்பிரதேசங்களுக்கு
1: வந்துட்டீங்க,
0: அந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். அங்கேயும் வந்து எங்களுக்கு ரேஞ்செல்லாம் வந்து பபினா என்ற ஊரில் வந்து ஃபயரிங் ரேஞ்சு, அங்கே வந்து ஃபயரிங்லாம் அடிக்கடி ப்ராக்டிஸ் நடக்கிறது போகிறது வந்தது. அப்புறம் திரும்ப வந்து மனைவி அங்கே ஆச்சின்னு போயிட்டாங்க. அப்போ பையனையும் அங்கே தான் கேவி ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சுருந்தோம். அப்புறம் வந்து டாக்டரும் அங்கே தான் பிறந்தாங்க. அந்த எங்கள் அம்மாவும் கூட அழைச்சிட்டு போய் வச்சுருந்தோம் கொஞ்ச நாள். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால ஆர்மி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரி பண்ணோம். அது மாதிரி அந்த ஃபயரிங் ரேஞ்சில் வந்து அடிக்கடி ஃபயரிங் போவோம் நாங்கள், கன்ஸ் ஃபயரிங்கு, சிங்கிள் ஃபயரிங்கு. அது இவங்க வந்து ஃபேமிலியெல்லாம் எட்டுமே காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அம்மாவும் மனைவி பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாரையும் அதை காட்டி விடணும், அங்கே என்ன நடக்குது, எப்படி ஃபயரிங் பண்ணுவாங்க, எங்களுடைய மூமெண்ட்ஸு, கேமபிளேஷன் கன்சல்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்ஸு, வெஹிக்கிள் மூமெண்ட்ஸு, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு காமிச்சோம்.
1: இடையில உங்களுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்ததா?
0: அதான், டெல்லியிலேருந்து சிப்பாயி வெஸ்ட் பெங்கால் முடிச்சுட்டு இங்கே வரும்போது லான்ஸ் நாய்க்குன்னு ஒரு கோடு வச்சு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு 2 கோடு வச்சு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அது வந்து ராஜஸ்தான் போகும்போது கிடச்சிதுங்க. ராஜஸ்தான் பற்றி பிள்ளைகளாம் எல்லாமே அந்த ஏரியா வந்து மணல் பகுதி தான்,
1: பாலைவனம்,
0: பாலைவனம் தான், ஒட்டகம் நிறையா இருக்கும்,
1: வெப்பம்
0: அதிகமாக இருக்கும். அங்கே கேம்ப் போட்டுருவாங்க, லிவிங் கேம்ப் வந்து பில்டிங் தான், கேம்ப் போகிற இடம்லாம் வந்து
1: டென்ட்டு தான் அடிச்சு,
0: டென்ட்டு தான் அடிச்சு. அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ரன்னிங். அங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: அதாவது நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான சூழலெல்லாம்
0: அனுபவிக்க வேண்டிய சூழல்,
1: நாசிக்கு, அப்புறம் டெல்லி, டெல்லியிலேருந்து வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்த நார்த் ஈஸ்ட்டு, திரும்ப உத்தரப்பிரதேசம்,
0: ராஜஸ்தானில் வந்து ரொம்ப நாளாக இருந்தோம். கார்கில் போர் அப்போலாம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி வந்து ராஜஸ்தான் தான்.
1: கார்கில் வார் நடக்கும்போதெல்லாம் ராஜஸ்தானில் இருக்கு,
0: ராஜஸ்தான் தான் இருக்கணும்.
1: சரி, இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: எனக்கு இப்போ அதை பிடிச்ச பாடல் என்னன்னா அந்த செந்தாழம் பூவில், முள்ளு மலரும் படத்துலேருந்து. ஏன் அதுனா அந்த நாங்கள் அந்த வாகனத்தில் வந்து கிளைமேட்டில் அந்த சிக்கிமில் இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீர்லலாம் மூவ் பண்ணும்போது வண்டி வளைஞ்சு வளைஞ்சு
1: வளைஞ்சு வளைஞ்சு அந்த
0: அதெல்லாம் வந்து ரொம்ப
1: ஹேர்பின் வளைவுன்னு சொல்லுவாங்க. பாட்டும் ஒரு அருமையான பாட்டு. சரத்பாபு வந்து ஜீப்பு
0: ஓட்டிக்கிட்டே
1: பாடுவார், பின்னாடி வந்து கதாநாயகி.
0: நாங்களும் வண்டியில் மூவ்மெண்ட்டில் போகும்போது நாங்களும் இந்த மாதிரி ஏதாவது இந்திக்காரங்களாம் கூட வரும்போது அவங்க ஏதாவது பாட்டு பாடுவாங்க, நாங்கள்லாம் கிளாஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு ஏன்னா ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டில் போனாதான் வந்து அந்த இடத்துல
1: நம்ம கவலைகளை மறந்து போக முடியும். அருமையான ஒரு பாடல், அந்த பாடலை இப்போ கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: சரிங்க.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்தியாவில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸு இராணுவ வீரர்களுக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தான் சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா?
1: ஆமாம், நான் கடைசியாக சர்வீஸ் முடிஞ்சுட்டு வரும்போது ஜம்முவில் கட்டுவா என்ற லொக்கேஷனில் தான் இருந்திருக்கோம். அங்கே ஒரு கிளைமேட்டு, அங்கே வந்து மூமெண்ட்டு பண்ணுறதாலுமே ரொம்ப கஷ்டம் தான்.
0: எங்கேருந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னே தெரியாது,
1: அட்டாக் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அந்த கூடாரம் அடிச்சுக்கிட்டு அது உண்டான சேஃப்டி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. எந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பனி வந்து ஒரே இடமாகி அதுக்குள்ளே போயிட்டு சிக்கக்கூடிய சூழ்நிலாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து
0: ரொம்ப ஜாக்கிரதையாக
1: மூவ்மெண்ட் பண்ணணும்.
0: இப்போ நீங்கள் ஓய்வு பெற்றீங்க, பொழுது எப்படி போயிட்டுருக்கு?
1: இப்போது நான் வந்து வெளியில் ஜாப் போயிட்டு தான் இருக்கேங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்ன்றது தான்.
0: அதாவது உழைப்புக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறீங்க. நிச்சயமாக கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களும், ஏன்னா முதியோர்கள் எல்லாரும் வந்து வயதான காலத்தில் மனசில் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. அவங்க அந்த உற்சாகம் உழைப்பு அதெல்லாம் எப்போதும் போல் இருந்தால் நிச்சயமாக நீண்ட ஆயுளோடு வாழலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கும் சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு.
2: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன்குப்பம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஆர். கண்ணையன் அவர்களுடனான நேர்முகம் கண்டவர் மயிலா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பள்ளி மாணவ மாணவர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்க இருக்கின்றீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது சுஷ்மிதா, 7ஆம் வகுப்பு மாணவி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதை வழி நம் கடமைகளை உணர்த்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவன் ஆ கோகுலகிருஷ்ணன்.
2: அனைவருக்கும் வணக்கம். நம் கடமை உண்மை, நேர்மை, தூய்மை இவற்றின் ஒட்டுமொத்த வடிவமே கடமையாகும். நல்லெண்ணம், நற்செயல், பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, தன்னலமின்மை அனைத்திற்கும் மேலாக எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் உதவும் பெருந்தன்மை, இவை அனைத்துமே கடமையின் பாற்பட்டதே. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, இதைத்தானே பகவத்கீதையும் சொல்கிறது. சங்க இலக்கியங்கள் ஒரு கால கண்ணாடி, கருத்து கருவூலம், வரலாற்று பெட்டகம். இதில் கடமையை பற்றி அன்றே மிக அழுத்தமாக காட்டியுள்ள புறநானூற்றடிகளை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். பெற்றவர் முதல் மற்றவர் வரை அனைவரது கடமையையும் பாருங்கள். இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று புறநானூற்றை விட கடமையை பற்றி தெளிவாகவும் அழுத்தமாகவும் கூற வேறொன்றும் வேண்டுமா? இது மட்டுமா? தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தன்னிதலும் அவற்றோரென்ன என்பதில் நீ உன் கடமையை செவ்வனே செய்தால், அதாவது நீ நன்மையை செய்தால் உனக்கு நன்மையே நடக்கும், நீ கடமை தவறி தீமையை செய்தால் உனக்கு தீமையே நடக்கும், மற்றவர்களால் உனக்கு நன்மையும் தீமையும் வருவதில்லை என்று சொல்கிறது இப்புறநானூற்று அடிகள். வாழ்வியல் பேச வந்த வள்ளுவம், தந்தை மகற்காற்றும் நன்றி அவேத்து முந்தியிருப்ப செயல் என்று தந்தையின் கடமையையும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனஞ்சொல் என்று மகனது கடமையையும் எக்காலத்திற்கும் பொருந்துமாறு கூறியதனால் அன்றோ இஃது ஒரு உலக பொதுமறையாயிற்று. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள். பிறவி பயன் என்பது அவரவர் கடமையை செவ்வனே செய்வதுதான், அதே இறைவனை தொழுதலுக்கு ஒப்பாகும். எவ்வளவுதான் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கணினியுகமே ஆனாலும் மனிதனையும் மலர வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். மாணவர்களாகிய நாம் நம் பங்கு என்ன என்பதை சிந்தித்து நம் கடமையை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் இறைவனின் நல்லாசி கிடைக்கும். போரில்லா புதிய சமுதாயத்தை படைக்க முடியும். படைத்து காட்டுவோம். வாரி நன்றி.
1: நமது கடமைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்த மாணவர் கோகுலகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள். அடுத்த நிகழ்ச்சியாக செந்தமிழாம் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி கவிதை கூற வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி நாதியாஸ்டி.
3: தமிழின் சிறப்பு கவியின் சுவையை பெருக்கும், தமிழ் கலந்தாருயிரை உருக்கும். கவியின் சுவையை பெருக்கும், தமிழ் கலந்தாருயிரை உருக்கும். கவலை இருளை சிதைக்கும் ஒரு கதிராய் உலகில் உதிக்கும். கவலை இருளை சிதைக்கும் ஒரு கதிராய் உலகில் உதிக்கும். அணுவின் உருவை துளைக்கும் குரல் அடியால் உலகை அளக்கும். அணுவின் உருவை துளைக்கும் குரல் அடியால் உலகை அளக்கும். அணிப்போர் சிலம்பும் ஒலிக்கும் என்றும்

0: புகழை விளைக்கும், அணிப்போர் சிலம்பும் ஒலிக்கும், என்றும் அழியா புகழை விளைக்கும், சந்த தமிழில் தழைக்கும் மிகு தாளத்து இசையின் முழக்கம், சந்த தமிழில் தழைக்கும் மிகு தாளத்து இசையின் முழக்கம், சிந்தை முழுவதும் இனிக்கும் செழும் தேன்சேர் மலராய் மணக்கும், சிந்தை முழுவதும் இனிக்கும் செழும் தேன்சேர் மலராய் மணக்கும், அறிவின் நுணுக்கம் விளக்கும் தமிழ் அகிலத்து இயல்பை விரிக்கும், அறிவின் நுணுக்கம் விளக்கும் தமிழ் அகிலத்து இயல்பை விரிக்கும், உறவும் உளமும் சிறக்கும் அற ஒளியாய் தெளிவை அளிக்கும். நன்றி.
1: செந்தமிழின் சுவையை அழகான கவிதையால் வாசித்த தியாஸ்டிக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக காமராசரின் வியத்தகு பெருமைகளை பற்றி பாடல் பாட வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி வி. யாவிகா.
2: அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் காமராஜர் கல்வி தந்தை, காமராஜர் கதராடை வெண்மை கொண்ட கண்ணியமா

0: ராஜர், நன்றி.
1: அடுத்ததாக பொம்மியின் பொம்மை, அதாவது பணம் செலவழிக்காமலே குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருள்கள் செய்து மகிழ்ச்சி படுத்தலாம் என்பதை சிறு கதையாக கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி மா சாதனா.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பொம்மின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்குமா. அப்போ அவங்க தெரு பக்கமா ஒரு பொம்மை வண்டி போச்சான். அந்த பொம்மை வண்டியை பார்த்தோன்னே பொம்மி அவங்க அம்மாவை தேடி ஓடினாலாம். அம்மா, அம்மா, இந்த பொம்மை எனக்கு வேணும், வாங்கித்தாமா அப்படின்னு கேட்டாலாம். பொம்மையா கண்ணா, இந்த வார கூலி வரட்டும், வாங்கி தரேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேக்கல. அம்மா களிமண் பொம்மையை செஞ்சு இதை வச்சு விளையாடு என்று பொம்மை கிட்ட சொன்னாங்க. பொம்மைக்கு திருப்தி வர்ற அடுத்ததான் அவங்க அப்பா கிட்ட போனான். அப்பா, அப்பா, எனக்கு பொம்மை வேணும்னு சொன்னான். அப்பா அதுக்கு எனக்கு கூலி கிடைச்சது, வாங்கி தரமா அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அப்பாவுக்கு மனசு கேட்கல. நுங்கு வண்டி ஒன்று செஞ்சு பொம்மை கிட்ட கொடுத்து இதை வச்சு விளையாடுமான்னு சொன்னாரான். அப்பவும் பொம்மை திருப்தி அடையல. அடுத்ததான் அவங்க அண்ணன் கிட்ட போனான். அண்ணா, அண்ணா, எனக்கு பொம்மை வேணும், வாங்கித்தானா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவங்க அண்ணன், நான் வளர்ந்ததும் வாங்கி தரமான்னு சொன்னாரு. இருந்தாலும் அண்ணனுக்கு மனசு கேட்கல. பனை ஓலையில காத்தாடி செஞ்சு இதை வச்சு விளையாடுமான்னு சொன்னாராம். பொம்மைக்கு திரும்பவும் திருப்தி அடையல. அடுத்ததான் அவங்க பாட்டி கிட்ட போனோம். பாட்டி, பாட்டி, பொம்மை வேணும், வாங்கித்தாங்கன்னு கேட்டா. அதுக்கு பாட்டி, இந்த மாசம் பென்ஷன் பணம் வரட்டும் கண்ணு, நான் வாங்கி தரேன் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு மனசு கேட்கல. அங்க இருந்த பூவாரசையில பிபி செஞ்சு பொம்மை கிட்ட கொடுத்தாங்க. இதை வச்சு விளையாடுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பொம்மை திருப்தி அடையல. அடுத்ததான் அவங்க மாமா கிட்ட போனா. மாமா, மாமா, எனக்கு பொம்மை வேணும், வாங்கித்தாங்கன்னு கேட்டா. அதுக்கு மாமா, எனக்கு இன்னும் கம்பெனில சம்பளம் போலடா, போட்டது வாங்கித்தரேன்னு சொன்னாரு. இருந்தாலும் மாமாவுக்கு மனசு கேட்கல. தென்ன ஓலையில கிளி பொம்மைகளை செஞ்சாரு. இந்த பொம்மைங்களை வச்சு விளையாடு பொம்மின்னு சொன்னாரு. இப்பவும் திருப்தி ஆகல. அடுத்ததா தாத்தா கிட்ட போனான். தாத்தா, தாத்தா, எனக்கு பொம்மை வேணும் தாத்தா அப்படின்னு கேட்டா. இருமா, இன்னைக்கு சாயந்தரம் கூடி கழிச்சதும் வாங்கி தரேன் அப்படி சொன்னாரு தாத்தா. இருந்தாலும் தாத்தாவுக்கு மனசு கேட்கல. தென்ன ஓலையில கை கடிகாரம் செஞ்சு இதை வச்சு விளையாடு பொம்மின்னு சொன்னாரு தாத்தா. பொம்மிக்கு இப்பவும் திருப்தி அடையல. அவளே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து ஒரு மேளம் செய்து

0: செஞ்சு விளையாட ஆரம்பிச்சாள். இப்போ பொம்மை கையில நிறைய பொம்மைகள், எல்லாத்தையும் வச்சு சந்தோஷமா விளையாடினா. நன்றி.
1: பொம்மை கதையை கூறி நிறைய பொம்மைகள் செய்ய கற்றுத்தந்த சாதனாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக கணினி வழிக்கல்வி கற்கும் நாம் எதிர்காலத்தில் எவ்வாறு விளங்கப் போகிறோம் என்பதை அறிவியலால் ஆள்வோம் என்ற கவிதை வழி பாட வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி மு. சுஷ்மிதா. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகர அமைத்து வாழ்ந்திடுவான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகர அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். நன்றி. அறிவியல் வளர்ச்சியின் பயன்களை அறிவியலால் ஆள்வோம் என்ற கவிதையால் எடுத்துரைத்த சுஷ்மிதாவிற்கு பாராட்டுகள். அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவி சே. தீபிகா. மனிதர்களை விட மரங்களே மேலானவை என்று மரங்களின் சிறப்பு பண்புகளை கூற வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். மரங்களை விட மனிதர்கள் சிறந்தவர்களா, மனிதர்களை விட மரங்கள் உயர்ந்தவையா? இக்கவிதையில் காண்போம். எல்லா மரங்களும் கைகளை நீட்டியிருக்கின்றன, எடுப்பதற்கல்ல கொடுப்பதற்கு. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. எந்த மரமும் அடுத்த மரத்தின் கிளைகளை உடைப்பதில்லை. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. எந்த மரமும் சும்மா இருப்பதில்லை. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. தான் உயிரே செல்ல செல்ல தன் மண்ணின் மீது பற்றை அதிகமாக்கி கொள்வது மரங்களே. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. மரங்களுக்கு மதம் பிடிப்பதில்லை, மரம் மரமாகவே இருக்கிறது. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. உலகில் முதலில் முழு உடல் தானம் செய்தது மனிதன் அல்ல, மரங்களே. அதனால் மரமாகி போங்கள் மனிதர்களே. நன்றி.
1: மரங்களின் தன்னலம் கருதா தன்மையை எடுத்துரைத்த தீபிகாவிற்கு பாராட்டுகள். அடுத்ததாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் தலைசிறந்த அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பற்றி பேச வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி தியாஸ்டி.
3: கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே உன் லட்சிய கனவு. கனவு என்பது நாம் அன்றாடம் தூங்கும்போது தூக்கத்தில் காண்பது அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் நாம் சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நம் லட்சியம் என்ன என்பதை தீர்மானித்து அந்த லட்சியத்தை அடைய நாள்தோறும் கனவு காணுங்கள் என்றார் மக்கள் ஜனாதிபதி எளிமை நாயகர் அப்துல் கலாம் அவர்கள். பிறந்தோம் வளர்ந்தோம் என்றிராமல் பிறந்தோம் சாதித்தோம் என்றிருக்க வேண்டும் என்று விரும்பினார் டாக்டர் அப்துல் கலாம். நாளைய சமுதாயம் என்பது யார்? இன்றைய மாணவர் சமுதாயமும் இளைஞர்களுக்குமேதான் நாளைய சமுதாயம். ஆகையால்தான் தன்னுடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் பள்ளி குழந்தைகளிடத்திலிருந்து ஆரம்பித்தார் நம் ராக்கெட் நாயகர் அப்துல் கலாம் அவர்கள். இன்னும் ஒரு பிறப்பு ஒன்று இருந்தால் நான் இந்தியாவில் பிறக்க வேண்டும், இந்தியாவை எல்லா துறைகளுமே முன்னேற்ற வேண்டும் என்று பெருமைப்பட வாழ்ந்தவர் நம் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். நன்றி.
4: குட் ஈவினிங் டு ஆல். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் பீ த ஸ்லைட்டஸ்ட் கான்டெக்ட் கெட் த

0: Every soul that touches evers, be it the slightest conduit, to brave the thickening ills of life, one glimpse of brighter skies, to make this life worthwhile, and heaven yes or a heritage. Thank you.
1: மேக்கிங் லைஃப் என்பது குறித்து இசையுடன் பாடல் பாடிய மாணவன் தருணுக்கு நன்றி. ஏவுகணை நாயகர் குறித்து சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்த தியாஸ்டிக்கு வாழ்த்துக்கள். அவரின் கனவை நிறைவேற்றுவோம். அடுத்த நிகழ்வாக திறமைகள் மிகுந்த முதல் ஆசிரியர் பற்றி சில செய்திகள் கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி சா பவஸ்டி.
2: அனைவருக்கும் வணக்கம். முதல் ஆசிரியர் ஒரு டீச்சர், கையில் ஒரு புத்தகம், சாலையில் வேக வேகமாக நடந்தார். ஒரு கூட்டம் அவரை வழிமறைத்தது, அவரை திட்டியது. டீச்சர் கண்டு கொள்ளாமல் விலகி நடந்தார். தெருமுனையில் போய் திரும்பினார். எதிர்பாராத நேரத்தில் அவர் மீது சாணியை கரைத்து ஊற்றினார்கள். டீச்சர் அதிர்ச்சியானார். கோபத்தை காட்டாமல் நடந்தார். யாரோ கல் எறிந்தார்கள். டீச்சர் பக்கத்தில் வந்து விழுந்தது. இன்னும் வேகமாக நடந்தார். அவர் போக வேண்டிய இடமும் வந்தது. அது ஒரு சின்ன பள்ளிக்கூடம். புடவையில் இருந்த சாணியை தண்ணீர் ஊற்றி கழுவினார். வேறு புடவை எடுத்து கட்டி கொண்டார். தினமும் இப்படித்தான். இதற்காகவே இன்னொரு புடவையை எப்பொழுதும் வைத்திருப்பார். தன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை திறந்தார். சிரித்த முகத்துடன் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அங்கு 5 மாணவிகள் இருந்தனர். ஆர்வத்தோடு படித்தனர். இத்தனை சிரமங்கள் தாண்டி பாடம் நடத்த வர வேண்டுமா? யார் அந்த டீச்சர்? எல்லோருடைய மனதிலும் ஒரு கேள்வி. அவர்தான் சாவித்ரிபாய் பூலே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். இந்தியாவில் பெண்களுக்கான பள்ளியை முதன் முதலில் ஆரம்பித்தவர். பல சாதனைகளை செய்த பெருமைக்கு உரியவர். 150 வருடங்களுக்கு முன்பே பெண் கல்வியை தொடங்கி வைத்தவர். அவர் எழுதிய வரிகள் இன்றும் பொருத்தமானவை. கல்விதான் நமக்கான ஒரே வழி, அதுவே ஆயுதம். சுதந்திரமாக வாழ கல்வி அறிவு அவசியம். எனவே கல்வி பெறுவோம், வாழ்வில் உயர்வோம். நன்றி.
1: திருமதி சாவித்திரி பாய் பூலே குறித்த செய்திகளை தெரிவித்த பவஸ்டிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பின்னங்கள் பற்றிய கணித பாடல் பாட வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு மாணவியர் சே தீபிகா மற்றும் மா பவினா.
3: அனைவருக்கும் வணக்கம். பின்னம் பாடுவோம், பின்னம் பாடுவோம், புரிந்து கொண்டு ஆடுவோம், புரிந்து கொண்டு ஆடுவோம். கணக்கு பாடம் இனிமையாய் கற்று தேர்ந்து முன்னேறுவோம். கணக்கு பாடம் இனிமையாய் கற்று தேர்ந்து முன்னேறுவோம். பின்னம் பாடுவோம், பின்னம் பாடுவோம், புரிந்து கொண்டு ஆடுவோம்.

பின்னம் நமக்கு புரிந்திடும் சம பாவங்கள் எண்ணினால் பின்னம் நமக்கு புரிந்திடும் அரை கால் முக்கால் எல்லாம் அரை கால் முக்கால் எல்லாம் அன்றாட வாழ்வில் காணலாம் காணலாம் அன்றாட வாழ்வில் காணலாம் பின்னம் பாடுவோம் பின்னம் பாடுவோம் புரிந்து கொண்டு ஆடுவோம் புரிந்து கொண்டு ஆடுவோம் ஒரே பகுதி என்றாலே தொகுதியை மட்டும் கூட்டுவோம் ஒரே பகுதி என்றாலே தொகுதியை மட்டும் கூட்டுவோம் வேறு பகுதி வந்தாலோ சமமாக மாற்றி கணக்கிடுவோம் வேறு பகுதி வந்தாலோ சமமாக மாற்றி கணக்கிடுவோம்.

0: பின்னம் கற்றால் மாணவர் நாம் வெற்றி பாதை சென்றிடுவோம். பின்னம் பாடுவோம், பின்னம் பாடுவோம், புரிந்து கொண்டு ஆடுவோம், புரிந்து கொண்டு ஆடுவோம். நன்றி.
1: கணக்கு கடினம் என்பதை மாற்றி கணக்கு இனிமை என்று பாடல் வழி உணர்த்திய மாணவருக்கு நன்றி. அடுத்ததாக நம் தாய்மொழியாம் தமிழின் சிறப்பை அகரவரிசை கவிதையால் பெருமைப்பட கூற வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி மா பவினா.
2: அனைவருக்கும் வணக்கம். அழகான மொழி என் தாய்மொழி தமிழ் என்னும் நீ, ஆயுத எழுத்தை கொண்ட மொழி நீ, இயற்கையால் தோன்றிய மொழி நீ, ஈழத்திலும் பேசப்படும் மொழி நீ, உயிர் எழுத்துக்களை கொண்ட மொழி நீ, ஊதாக பயன்படும் மொழி நீ, எக்களிக்கும் வை

0: மொழினி, ஏழு வள்ளல்களின் வரலாற்றை கொண்ட மொழினி, ஐக்கியம் கொண்ட மொழினி, ஒளிலாக தோற்றம் கொண்ட மொழினி, ஓங்கியது தாழ் ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கும் மொழினி, ஔதேசியம் போல் வெண்மை கொண்ட மொழினி, அக்தே வாழ வைக்கின்ற தமிழ் மொழியே. நன்றி.
1: தமிழின் சிறப்பை அகரவரிசைப்படுத்தி கூறிய மாணவி பவினாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஸ்பெஷல் ஹீரோ யார் என்பதை ஆங்கில பாடலாக பாட வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவியர் ரா சாதனா மற்றும் மா கனிஷ்கா.
2: குட் ஈவினிங் டு ஆல்.
3: ஸ்பெஷல் ஹீரோ வென்ஐ வாஸ் ஏ பேபி, யூட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ், ஐ ஃபீல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், ஐ வுட்

0: wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so that you are my special hero, and I wanted to tell you so. When I was a baby, you'd hold me in your arms. Thank you.
1: ஸ்பெஷல் ஹீரோவை கண்முன் நிறுத்திய மாணவிகருக்கு நன்றி. சிந்திக்க சில நொடிகள். பொது அறிவு வினாக்கள் கூற வருகிறார்கள். 8ஆம் வகுப்பு வன்ஷிகா மற்றும் சுஷ்மிதா.
2: ஹாய் சுஷ்மிதா.
1: ஹலோ வன்ஷிகா.
2: நான் இப்போ சயின்ஸ்ல இருந்து சில கேள்விகள் கேட்கட்டுமா?
1: கேளு பார்ப்போம்.
2: இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது உனக்கு தெரியுமா?
1: ஓ, எனக்கு தெரியுமே, நான் சொல்லட்டுமா?
2: சொல்லு பார்ப்போம்.
1: ஆக்சிஜன் சேர்க்கையால்.
2: வெங்காயம் அறிந்தால் கண்ணில் ஏன் நீர் வருகிறது?
1: ஏனென்றால் அதில் சின் புரோப்பென் எக்ஸ் ஆக்சைடு இருப்பதால்.
2: மருதாணி கையில் வைத்தால் ஏன் சிவக்கிறது?
1: லாசோன் என்ற சிவப்பு நிறம் இருப்பதால் மருதாணி கையில் வைத்தால் சிவக்குகிறது.
2: அருமை, அழகாக சொல்லிவிட்டாயே. அடுத்து நான் அமிலத்தை பற்றி கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளு, நான் அழகாக சொல்லிவிடுவேன்.
2: ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது?
1: மாலிக் அமிலம்.
2: பாலில் உள்ள அமிலம் எது?
1: லாக்டிக் அமிலம்.
2: எலுமிச்சையில் உள்ள அமிலம் எது?
1: சிட்ரிக் அமிலம்.
2: அருமையாக சொல்லிவிட்டாய். நான் மறுபடியும் மனிதனின் உள்ள உடல் பொருட்களை பற்றி கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளு கேளு.
2: மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது?
1: கல்லீரல்.
2: செல்லில் உள்ள மிகப்பெரிய செல் எது?
1: நரம்பு செல்.
2: மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது?
1: தோல்.
2: அருமை அருமை. இப்பொழுது நான் வைட்டமின்களை பற்றி கேட்கட்டுமா?
1: கேளு, நான் அழகாக சொல்லிவிடுவேன்.
2: கேரட்டில் உள்ள விட்டமின் எது?
1: வைட்டமின் ஏ.
2: சூரிய ஒளியில் உள்ள வைட்டமின் எது?
1: வைட்டமின் டி.
2: கீரைகளில் உள்ள விட்டமின் எது?
1: வைட்டமின் இ.
2: நாம் சுவாசிக்கும் வாயு எது?
1: ஆக்சிஜன்.
2: ஓசோன் படலத்தில் ஓட்டை விழ காரணமான வாயு எது?
1: குளோரின் வாயு.
2: நீரில் கரையும் வாயு எது?
1: அம்மோனியா.
2: அருமை, நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லிவிட்டாயே.
1: சில அறிவியல் புதிர்களுக்கு விடை தெரிந்து கொண்டீர்களா? இது போன்று கேள்விகள் கேட்டு சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளுங்கள். வினாக்கள் கேட்ட மாணவியருக்கு நன்றி.
3: இதுவரை எங்கள் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: மாணவர்களே, நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம ஒரு பாரதியார் பாடல் கேட்கலாமா?

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:06. திரையிசை கேட்கலாம். என்ஜிகே படத்திற்காக சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சு.

0: அடைஞ்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
4: தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும்.

0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
0: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் வன்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திரு சி பி ராதாகிருஷ்ணனின் இந்த பயணத்தின்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசரின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். செங்கல்பட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
4: வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஊடகப் பதிவில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக ஊடகப் பதிவில், தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்றும், தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை தாம் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
3: பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயும், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நவீன இந்தியாவின் சிறந்த சிந்தனையாளரும், இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான சக்தியையும் ஆன்மீக உணர்வையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊக்கம் அளித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மதத்தை நம்பிக்கையாக மட்டுமின்றி சேவை மற்றும் மனித நலனுக்காக ஊடகமாகவும் மாற்றினார் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு முன் பருவநிலை மாற்றம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் பணிக்குழுவின் பிரிக்ஸ் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நடைபெறும் என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் கருப்பொருள் மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். இந்த பிரிக்ஸ் கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமை தாங்கவுள்ளார். அறிவு சார்ந்த விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் ஒருமித்த கருத்தை வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு ஒரு சிறந்த தளமாக அமையும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலையான வாழ்க்கை முறை, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு ஆகியவற்றிற்கும் முன்னுரிமை அளித்து இக்கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 21 தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல்

0: தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இணைய பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் பணிகளையும் மின்னணு முறையில் தொடக்கி வைத்தார். மேலும் ரோஜ்கர் உற்சவ் திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமைகளில் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்று கீழூரில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். அங்கு அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமுறைகளுக்கு பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து திரு நமச்சிவாயம் பேசுகையில்,
2: நம்முடைய புதுச்சேரி பிராந்தியத்தை இந்திய நாட்டோடு இணைக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தப்பெற்று அதிகப்படியான நம்முடைய தலைவர்கள் நாம் இந்திய நாட்டோடு தான் இணைக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவை நிகழ்த்திய உருவாக்கிய இடம்தான் நம்முடைய இந்த கீழூர் மண். நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை இன்றைய தலைமுறையினர், நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும். இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான தங்களுடைய வாழ்த்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: தொடர்ந்து அங்குள்ள நினைவு தூணில் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் டிஜூர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தேசிய தேர்வு நிறுவனம் கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை இன்று வெளியிட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை விண்ணப்பதாரர்கள் அந்த அதிகாரப்பூர்வ யுஜிசி நெட் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் செயலாக்க கட்டணம் விதிக்கப்படும் என்றும், செயலாக்க கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான்.

மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: வையுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का பக்கத்துல இருக்க படக்கம்பி கிராமத்துல வச்சிக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். இயற்கை வேதிப்பி நல்லா அண்டுக்கு போகணும். தேவர் உதவியாக ரொம்ப சமயமாக இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள் அழைக்கவும்.
6: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21:17. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் முதலாவதாக வருவது சின்னஞ்சிறு கிளியே என்று தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் சங்கீதா சிவகுமார்.

தேனினும் இனிய பக்தி பாடல்களை உங்கள் செவிகளுக்கும் மனதிற்கும் வழங்கிக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காக்கை சிறகினிலே என்று தொடங்கும் பாடலை. பாடியிருப்பவர் சுதா ரகுநாதன்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மணத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 7:00 முதல் 7:15 இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயிரி தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 இடம்பெறுவது திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை இந்தியில் எழுதியிருப்பவர் யோகேஷ் திரிபாதி அவர்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அவர்கள். அமைப்பில் உதவி பி உஷா அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ரித்தோம் சர்க்கார் அவர்கள் வாசித்திருக்கும் கிட்டாரிசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் இடம்பெறும். இவைகள் யாவும் இந்த மாலை ஒளிபரப்பில் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறுவது. இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்திலும் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நுண்கீரை வளர்ப்பும் நகர சந்தை வாய்ப்பும் குறித்து கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 இடம்பெறுவது தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேயர்களே, மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பு நாளை முற்பகல் 11:00 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நாளை 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை

பத்துக்கு அனைத்தானும் நல்லவை கேட்க. சூழலியல் பாதுகாப்பு குறித்து உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவும். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். உரை வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. கேன்சர் அல்லாத ப்ராஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகருளா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷாராவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா அவர்கள். கதை வசனம் மற்றும் இயக்கம் வசந்த் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா என்ற தலைப்பில் இடம்பெறும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:30 வரையிலும், 8:45 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை இடம்பெறுவது சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி நிரல். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம்.
இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள்.

0: மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:02 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள், 2:15 காலத்தை வென்ற கானங்கள். இதுவரை இந்த மாலை ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10. திரையிசை கேட்கலாம். ஸ்ரீனிவாஸ் குரலில் வருவது ஜே ஜே படத்திற்கான பாடல்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

திரேஸை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயிரி தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல் பண்ணைச்சேரி ஆகியவை இடம்பெறும். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், ஹிந்தியில் மூலக்கதையாக்கம் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். கேட்க மறவாதீர்.

0: இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கைத் தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: திரங்கா, ஹர் கர் திரங்கா. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்று

0: நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அசாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம்

7:25:32. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா, புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தேசிய தோட்டக்கலை இயக்ககம், கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் விடுத்துள்ள கத்திரி சாகுபடி குறிப்புகள் குறித்த அறிவிப்பு. புதுவையில் பயிரிடப்படும் பாரம்பரிய காய்கறிகளில் கத்திரியும் ஒன்றாகும். இது வருடம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. கத்திரிக்காயில் உயிர் சத்து ஏசி மற்றும் பல உணவு சத்துக்கள் உள்ளன. மேலும் இது பல மருத்துவ பயன்கள் உள்ள காய்கறியாகும். எனவேதான் நமது அன்றாட உணவில் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தை உணவியல் வல்லுநர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். கத்திரியின் ரகங்கள் உஜாலா, பவானி, சிவந்தம்பட்டி, கோ2, MDU1, PKM1, PLR1, அண்ணாமலை, பூசா ஊதா நீளம். வீரிய ஒட்டு ரகங்கள் கோ BH2 பரூல். இதன் சராசரி வயது 150 நாட்கள். மண் மற்றும் காலநிலையில் நல்ல வடித்தன்மை கொண்ட மண், அங்கக பொருட்கள் அதிகம் கொண்ட மணல் கலந்த வண்டல் மண் ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5-7.5 இருக்க வேண்டும். வெப்பநிலையில் 25°C முதல் 30°C வரை இருத்தல் நல்லது. பருவம் ஆணி கார்த்திகை, மார்கழி சித்திரை, மாசி ஆடி. விதை அளவு ரகங்கள் 400 g/ஹெக்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 200 g/ஹெக்டர். விதை நேர்த்தியில் ட்ரைகோடெர்மா விருடி 4 g/கிலோகிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 10 g/கிலோகிராம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அசோஸ் பரிலம் 40 g/400 g விதைக்கு அரிசி கஞ்சியுடன் கலந்து மேடை பாத்தி அமைத்து விதைக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவதற்கு ரோஸ்கோன் பயன்படுத்த வேண்டும். நாற்றங்கால் தயாரிப்பில் 3 சென்ட் நிலம் மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் தயாரிப்புக்கு தேவை மற்றும் ப்ரோட்ரேஸ் மூலமாகவும் நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 200 ட்ரேடர்ஸ் மூலம் 19,600 நாற்றுகள் தயாரித்து 1 F பயிரிடுவதற்கு போதுமானவையாகும். நடவு நிலம் தயாரிப்பு 25 டன்/ஹெக்டர் தொழு உரத்தினை நன்கு உழவு செய்தல் வேண்டும். 60 சென்டிமீட்டர் அளவு பாறுகள் அமைத்து 2 kg/ஹெக்டர் அசோஸ் பரிலம், 2 kg/ஹெக்டர் பாஸ்போ பாக்டீரியாவுடன் 50 kg தொழு உரம் கலந்து இட வேண்டும். 30-35 நாள் வயதுள்ள நாற்றுகளை பார்களின் ஓரத்தில் நடவு செய்ய வேண்டும். பின் சேர்த்தி நேர்த்தி முறையில் நடவு செய்த 30வது நாளில் மற்றும் 60வது நாளில் களை எடுத்து மண் அணைக்க வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 90:60 cm இடைவெளியும் நாட்டு ரகங்களுக்கு 60:60 cm இடைவெளியும் அவசியம். பாலித்தீன் மூடாக்கு 25 µm அளவுள்ள LDPE பாலித்தீன் பைகளை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். உர நிர்வாகம் ரகங்கள் அடியுரம் தொழு உரம் 25 டன் நைட்ரஜன்/ஹெக்டர் பிளஸ் NPK 50:50:30 kg/ஹெக்டர் மேலுரமாக 50 kg நைட்ரஜன்/ஹெக்டர் மண் அணைக்கும் பொழுது இட வேண்டும். பயிர் பாதுகாப்பில் எஃப்லாக்னாஸ் சென்ட் ட்ரையோசோபாஸ் 40% 2.5 ml/L உடன் கலந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். தண்டு மற்றும் காய்த்துளைப்பானை தடுக்க பென்தோயேட் 3.5 ml/L அல்லது அசிஃபேட் 2 g/L கொண்டு கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழு அல்லது கூன்வண்டினை பாதிப்பை கட்டுப்படுத்த மோனோக்ளோரோஃபாஸ் 3 ml/L அல்லது அசிஃபேட் 2 ml/L கரைசலை தெளிக்கலாம். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த கிரைகோஸ் பெரியா கார்னியா 10,000 எண்ணிக்கை/ஹெக்டர் ஒட்டுண்ணி விடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இலைப்புலி நோயை கட்டுப்படுத்த மேங்கோசோப் 2 g/L, சூடோமோனாஸ் 400 g/ஏக்கர். சிட்டிலை நோயை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி எரித்துவிட வேண்டும். டை மித்தோயேட் 1 ml/L கொண்டு தெளிக்கும் பொழுது இந்த நோயை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என புதுச்சேரி தாவரவியல் பூங்கா, புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தேசிய தோட்டக்கலை இயக்கம், கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுநர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அன்புள்ள விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் திசு வளர்ப்பு வாழை பற்றியும், திசு வளர்ப்பு மூலம் உண்டாக்கப்படும் வாழைக்கன்றுகளை நிலத்தில் பயிரிடும் பொழுது அதிக மகசூல் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செயல்பாடுகள் பற்றியும் உங்களிடம் சுருக்கமாக பேச உள்ளேன். பொதுவாக விவசாய பயிர்களை உணவுப் பயிர்கள் மற்றும் பணப்பயிர்கள் என பிரிக்கலாம். பணப்பயிர்களில் முக்கியமான ஒன்று வாழையாகும். நம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நான்காவது பெரிய வாழை பயிரிடும் மாநிலமாகும். தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற டெல்டா மாவட்டங்களிலும், ஈரோடு, கோவை, கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி போன்ற மற்ற மாவட்டங்களிலும் அதிகமாக வாழை பயிரிடப்படுகிறது. தமிழ்நாடு 3.8 லட்சம் மெட்ரிக் டன் வாழை உற்பத்தி செய்கிறது. இதில் பெரும்பாலும் பூவன், பச்சை வாழை, கற்பூரவல்லி, ரஸ்தாளி, செவ்வாழை போன்ற வாழை ரகங்கள் ஆகும். நாம் வாழை பயிரிடும் பொழுது நூற்புழுக்கள் பிரச்சினை, வளர்ந்தோறும் வாழையில் வைரஸ் மற்றும் பூஞ்சை நோய்களின் தாக்கம் போன்றவை அதிகமாக காணப்படும். நன்றாக வளர்ந்த நிலையில் அறுவடை செய்தபின் வாழையில் பக்கக்கன்றுகள் கொண்டு வாழை பயிரிடும். இதனை வாழை கட்டைகள் என்றும் கூறலாம். இவ்வாறு பெறப்படும் வாழை கட்டைகள் ஏற்கனவே நோய் தொற்றாலும் நூற்புழுக்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். நடும்பொழுது இதன் அறிகுறிகள் தென்படாது. நட்டு 2 அல்லது 3 மாதத்திற்கு மேல்தான் கண்ணில் தென்படக்கூடிய அறிகுறிகளை தோற்றுவிக்கும். இந்நிலையில் இதனை சரி செய்து அதிக மகசூல் பெறுவது கடினமாகும். இதேபோல வாழையை பயிரிடும் பொழுது அனைத்து வாழை செடியும் ஒரே நேரத்தில் வந்து முதிர்ச்சி அடையாது. அந்த வாழைத்தார்கள் வந்து ஒரே முறை வந்து அறுவடை செய்ய முடியாது, முன்னும் பின்னும் இருக்கும். ஏன்னா நடுற வந்து வாழைக்கட்டைகள் ஒரே சீரானதாக வீரியம் உள்ளதாக இருப்பது இல்லை. நம்ம பக்கக்கன்றுகள் வாழைக்கட்டைகளை கொண்டு நடும் பொழுது அது ஒரே மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய இல்லை வீரியம் மிகுந்த கன்றுகள் ஒரே அளவில் இல்லை. அதனால் முன்னுக்கு பின் முதிர்ச்சி அடையும். அப்போது நமக்கு அறுவடை வந்து சரியாக சமமாக செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாதனாலும் நமக்கு மகசூலில் வந்து இழப்பு ஏற்படும். இப்போ வாழை வந்து பல்பெருக்கம் செய்கிறோம், ஒரு அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து நிலத்தில் நடணும் அப்படின்னா முதிர்ந்த வாழை மரத்துலேருந்து பக்கக்கன்றுகள் தோன்றதில்லை, அந்த வாழைக்கட்டை இதிலிருந்து நம்ம எடுக்கலாம். இது குறிப்பாக 1 வருடம் வரைக்கும் நம்ம வந்து இதுக்காக காத்திருக்கணும். ஒரு வாழை மரமானது 1 வருடத்தில் 3 முதல் 8 பக்கக்கன்றுகளை உருவாக்கும். சராசரியாக ஒரு வாழை மரத்தில் 5 பக்கக்கன்று எடுத்துக்கொண்டால் வாழை மரத்தில் பல்பெருக்கத்திறன் 1 செடியிலிருந்து 5 செடி. இப்போ 1 ஏக்கர்லேருந்து நம்ம வந்து ஒரு வாழையை வந்து உருவாக்கணும்னா அதிலிருந்து 5 ஏக்கருக்கான வாழைக்கட்டைகள் வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து கிடைக்கும். இதனால் ஒரு விவசாயி நன்கு பலன் தரும் கன்றுகள், ஒரு புது ரகம் இந்த மாதிரி நம்ம நடணும் அப்படின்னோம்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. அதுக்கு 12 முதல் 15 மாதம் காத்திருக்கணும். முதிர்ந்த செடியிலிருந்து நம்ம வாழை கட்டை வேணும் அப்படின்னா, அதே போல் அது பல்பெருக்கு அடைஞ்சு அதிக அளவில் நம்ம வந்து பயிரிடணும் அப்படின்னாலும் அதுக்கு போதுமான அளவு நம்ம கன்று வந்து கிடைக்கிறது வந்து கடினம். அதே மாதிரி நம்ம கன்று வரணும், நம்ம ஒரு ரகம் புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரகம் வந்து அதிக அளவில் நம்ம வந்து மற்ற விவசாயிகள் பலன் பெறணும் அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதனால் புதிய ரக வாழை இல்லை நல்ல வாழை வந்து கட்டை இல்லாமல் கன்று இல்லாமல் அந்த விவசாயிகள் மூலம் பெறும் நன்மை என்பது பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு வாழை பயிரிடுதலில் வாழைக்கன்றுகளின் பற்றாக்குறை மற்றும் நோய் தாக்கம் போன்ற குறைகள் வந்து அதிகமாக இருக்குது சாதாரண முறையில் வாழை நடும் பொழுது. இப்போது இதை வந்து எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து திசு வளர்ப்பு வாழை மூலம் வந்து நம்ம தடுக்கலாம். இவ்வாறு திசு வளர்ப்பில் வந்து எப்படி நம்ம வந்து வாழைக்கன்றுகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்னா, வீரியமாகவும் நோய் தொற்று இல்லாமலும் தாய் செடியை ஒத்த மரபு கூறுகளை கொண்ட ஒரே நேரத்தில் அறுவடைக்கு தயாராக நாற்றுகளை வந்து நம்ம திசு வளர்ப்பு முறை மூலம் உருவாக்க முடியும். புதிதாக எந்த ஒரு தாவரம் உருவாவதற்கும் வளர்வதற்கும் அதுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், தாது பொருட்கள், வளர்ச்சி ஊக்கிகள் என அனைத்தும் வந்து சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த தாவரம் வந்து வளரும். இப்போ இயற்கை முறையில் வளர்ற எல்லா தாவரமும் வேர் மூலியமா இவை அனைத்துமே மண்ணிலிருந்தும் நீரிலிருந்தும் வந்து எடுத்துக்கும். ஆனால் ஒரு இயற்கையில் ஒரு புதிய தாவரம் மற்றும் அந்த சந்ததி உருவாக்கப்படும் அப்படின்னா விதையில் இருந்தே அல்லது அதனோட உறுப்பு திசுக்கள் இருந்தோ வந்து உருவாகும். ஆனால் திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் என்பது

செயற்கை முறையில் ஆய்வுக்கூடத்தில் செடியில் ஏதாவது ஒரு சிறிய தாவர திசு, அந்த தாவர திசுவானது இலையிலிருந்தோ பூவிலிருந்தோ தண்டிலிருந்தோ அது நுனிக்குருத்தாகவோ இல்லை பக்க குருத்தோ இதிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய தாவர திசு, இதை வந்து மூலத்திசு அப்படின்னு சொல்லலாம், இங்கே ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை. இந்த சிறிய தாவர திசு மூலத்திசுவில் இருந்து அதை எடுத்து அதை செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி ஊடகத்தில் போதுமான நுண்ணூட்டம் பேரூட்டம் எல்லாமும் இருக்கும், அதில் போதுமான தட்பவெப்ப சூழ்நிலையில் நுண்ணுயிரற்ற சூழ்நிலையில் ஆராய்ச்சி கூடத்தில் அதிக எண்ணிக்கையில் வீரியமிக்க நாற்றுகளை உண்டாக்கும் முறை தான் வந்து திசு வளர்ப்பு முறை. இப்போ வாழையில் திசு வளர்ப்பு முறை மூலம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூலத்திசுவானது தண்டு நுனி குருத்து கிழங்குடன் இணைந்துள்ள பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நுனி குருத்தானது எந்த ரகத்தை வந்து நம்ம பல்பெருக்கம் செய்ய வேண்டுமோ, குறிப்பாக பூவனாக இருந்தாலும் சரி கற்பூர வள்ளியாக இருந்தாலும் சரி செவ்வாழை ரஸ்தாளி நெய்ப்பூவன் நேந்திரன் எந்த ரகம் வந்து நமக்கு வந்து பல்பெருக்கம் செய்யணுமோ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், கிழங்குடன் சேர்ந்த நுனி குருத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போது அந்த நுனி குருத்து எடுக்கிற தாய் செடி வந்து நல்ல நோய் தாக்கம் இல்லாமல் நல்ல ஊட்டச்சத்துடன் நல்ல வந்து வளர்ந்து இருக்கிற தாய் செடியை நம்ம எடுத்துக்கணும். அந்த தாய் செடியிலிருந்து பக்கக்கன்று 2 அல்லது 3 அடி நீளம் கொண்ட பக்கக்கன்று வால் போன்று தோற்றம் அளிக்கணும். கிழங்கு வந்து அகலமாகவும் தண்டு பகுதி நுனியில் இலை விரியாமல் கூர்மையாகவும் இருக்கிற மாதிரி கிழங்கை எடுத்து அந்த கிழங்குல இருந்து தான் நம்ம மூலத்திசுவை எடுக்கணும். இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட நுனி குருத்து கிழங்குடன் உள்ள மூலத்திசுவானது நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்பட்ட வளர்ச்சி ஊடகத்தில் ஊன்றி வைக்க வேண்டும். பிறகு அந்த வளர்ச்சி ஊடகத்தில் வைக்கப்பட்ட முளை குருத்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, அதாவது 25 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை, 60 இருந்து 70% உப்பு ஈரப்பதம் மற்றும் செயற்கை விளக்குகள் உள்ள வளர்ச்சி அறையில் வைக்க வேண்டும். இவ்வாறு 2 வாரங்கள் கழித்து அவ்வாறு வைக்கப்பட்ட நுனி குருத்து வளரும். செயற்கை ஊடகத்தில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி புதிய குருத்துகளை உருவாக்கும். இவ்வாறு உருவாக்க ஒற்றை குருத்திலிருந்து பல்பெருக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். பல்பெருக்க நிலையில் செய்யணும் அப்படின்னா இவ்வாறு உண்டாகப்பட்ட ஒற்றை குருத்தை பல்பெருக்க ஊடக செயற்கை ஊடகத்திற்கு நம்ம மாற்றணும். இந்த பல்பெருக்க ஊடகத்தில் சைட்டோகைனின் வளர்ச்சி ஊக்கி வந்து அதிகமாக இருக்கிறதுனால 3 முதல் 4 வாரம் கழித்து பார்த்தோம்னா ஒரு செடியிலிருந்து 4 முதல் 10 பக்க குருத்துகள் வந்திருக்கும். இதனை மீண்டும் சிறிதாக ஒன்றாக வெட்டி தனியாக வந்து பல்பெருக்க ஊடகத்தில் மீண்டும் வைக்கும் பொழுது அது மீண்டும் 3 முதல் 4 வாரம் கழித்து ஒவ்வொன்றும் 4 முதல் 10 பக்க குருத்துகள். இதுபோல் சுழற்சி முறையில் நமக்கு தேவையான நாற்றுக்கள் 1000 கணக்கான நாற்றுக்களை அதிலிருந்து உருவாக்க முடியும். இவ்வாறு பல்பெருக்கம் அடைந்த நகலிகள் அல்லது நாற்றுக்கள் வேறில்லாமல் 4 முதல் 5 ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய இலையுடன் 5 முதல் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த தண்டு வந்து நீர்ச்சி அடைந்திருக்கும். இவ்வாறு உருவான தண்டு வேர் வந்து உருவாக்கணும். அப்போது அந்த தண்டை வந்து என்ன பண்ணணும்னா வேர் உண்டாக்கும் வளர்ச்சி ஊடகத்திற்கு மாற்றணும். இந்த வளர்ச்சி ஊடகத்தில் வேர் உண்டாகத்திற்கு தேவையான ஆக்சின் அப்படின்ற வளர்ச்சி ஊக்கிகள் வந்து கலந்திருக்கும். 3 முதல் 4 வாரங்களுக்கு பிறகு இந்த தண்டுகள் அனைத்திலும் வேர் உண்டாகியிருக்கும். இவ்வாறு உண்டான நாற்றுக்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வந்து இருக்குது. எல்லாமே வந்து செயற்கை முறையில் வளர்ச்சி அறையில் வந்து இருக்கிறதுனால இது வந்து வெளியில் நிலத்தில் நடும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலையை வந்து தாங்க முடியாது, அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா இறந்துடும். அப்போது இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுனால கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நாற்றுக்களை நம்ம என்ன பண்ணும், கடினப்படுத்தணும். கண்ணாடி அறையில் வைத்தோ இல்லை ஷேட் நெட் அந்த மாதிரியான இதில் வைத்த வந்து நம்ம 3 முதல் 4 வாரங்கள் 1 மாதத்திற்கும் மேல் நம்ம கடினப்படுத்தணும். அதை அப்படி அவ்வாறு கடினப்படுத்தும் பொழுது கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வெளியில் சாதாரண காலநிலை இல்லை வந்து வளர்கிறதுக்கு ஏதுவான பண்பை வந்து அது அடையும். இவ்வாறு கடினப்படுத்தப்பட்ட ஒரே சீரான வீரியம் மிகுந்த வாழை நாற்றுகளை பிறகு நிலத்தில் நம்ம வந்து நடவு செய்யறதுக்கு வந்து தயாராக இருக்கும். திசு வளர்ப்பு வாழை மூலம் என்னென்ன பயன் வரும் அப்படின்னா நல்ல குணநலன்கள் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் தாவரத்திலிருந்து மூலத்திசு எடுத்து அதன் மூலம் 1000 கணக்கான நாற்றுகளை உருவாக்குவதன் மூலம் எந்தவித வேறுபாடும் இல்லை. தாய் செடியின் குணம் அதனுடைய சிறப்பியல்புகள் எதுவும் மாறாமல் உண்டான எல்லா நாற்றுகளிலும் அதுபோல சிறந்த பண்பினை கொண்டிருக்கும். நடப்படும் நாற்றுகள் அனைத்தும் ஒரே சீரான வளர்ச்சியும் வீரியமிக்க நாற்றுகள் என்பதால் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி பருவத்திற்கு வரும், அதனால் அறுவடை செய்கிறது வந்து எளிது. வீரியமிக்க நாற்றுகள் என்பதால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நல்ல முறையில் வளர்ந்து அதிக எண்ணிக்கையிலும் காய்களிலும் திருச்சியுடைய காய்களையும் உருவாக்கும். இக்காரணங்களால் இந்த வாழை விளைச்சல் சாதாரண முறையில் சாகுபடி செய்வதை விட 20 முதல் 30% அதிக விளைச்சலை வந்து நம்ம பெறலாம். எந்த ஒரு வாழை ரகத்தையும் நம்ம தேவைக்கேற்ப குறுகிய காலத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்ய இந்த திசு வளர்ப்பு முறை வந்து உபயோகப்படுத்தலாம். இவ்வாறு உருவாக்கும் நாற்றுக்கள் நோய் தொற்று நூற்புழுக்கள் தாக்கம் போன்றவை இல்லாமல் நம்ம நிலத்தில் நட முடியும். ஒரு வருடம் முழுவதும் நம்ம வந்து கட்டுப்படுத்தப்பட்ட செயற்கை அறையில்

0: உற்பத்தி பண்ணுறதுனால இந்த தட்பவெப்ப சூழ்நிலை, வறட்சி, மழை இந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த வருடம் முழுவதும் நம் நாற்றுகளை உருவாக்கலாம். இதன் மூலம் நமக்கு தேவையான பரப்பளவில் நம்ம வாழை வந்து சாகுபடி செய்ய முடியும். இவ்வாறான அனைத்து பயன்களையும் திசு வளர்ப்பு மூலம் உருவாக்கப்படும் வாழையை பயிரிடுவதன் மூலம் பெற முடியும். பயன்பாடுகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உருவாக்கப்படும் நாற்றுக்கள் நிலத்தில் நட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில பராமரிப்பு செயல்பாடுகளை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்து வர்ற பலன்கள் 100% வந்து நம்ம பெற முடியும். இப்போது அது என்னென்னன்றதை சுருக்கமாக நம்ம பார்ப்போம். திசு வளர்ப்பு மூலம் இல்லாமல் சாதாரண முறையில் நடப்படும் வாழை கட்டையுடைய தண்டு போதுமான தடிமனுடன் இருக்கும். அதிலிருந்து வேர் உருவாகிறதும் வழக்கமாக வரும். அதில் எந்த வந்து குறைபாடுகள் எதுவும் இருக்காது. ஆனால் திசு வளர்ப்பு மூலம் உண்டாக்கப்படும் வாழைக்கன்றின் தண்டு வந்து தடிமன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எனவே முதல் 3 மாதம் மிகவும் இன்றியமையாதது. அந்த தண்டு பருமனை வந்து அதிகரித்து வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தி வழக்கமான கட்டையிலிருந்து எப்படி ஒரு செடி வந்து வளர்ந்துருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறதுக்கு 3 மாதம் ஆகும். இந்த 3 மாத காலம் மிகவும் முக்கியம். அதே போல் அந்த 3 மாதத்திலிருந்து அடுத்த 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் 6 to 7 மாதங்கள் திசு வளர்ப்பு வாழையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பராமரிப்பு சிறப்பாக செய்யணும். அப்போ தான் அதிகமான நமக்கு வந்து வளர்ச்சி. ஏன்னா கன்றுகள் எல்லாமே வந்து வீரியமிக்க கன்றுகள் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம கொடுக்குறோமோ பராமரிப்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது உறிஞ்சி வளர்ந்து நமக்கு நல்ல பலனை வந்து நம்ம கொடுக்கும். பொதுவாக திசு வளர்ப்பு வாழையானது நீர் தேங்கும் நிலம் அல்லது நீர் கோற்றுக்கொள்ளும் மண்ணில் வந்து நம்ம நடக்கூடாது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த மாதிரி நட்டோம்னா இதனோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். மற்ற மாவட்டங்களில் வந்து திசு வளர்ப்பு வாழை வந்து நம்ம பயிரிடலாம். பொதுவாக நீர் வந்து தேங்கக்கூடாது. அதே மாதிரி அதிக நீர் பிடிப்பு இருக்கக்கூடாது மண்ணில். திசு வளர்ப்பு வரையில் வந்து வேர் சீக்கிரம் அதிகமாக வளரணும். அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் ஊட்டச்சத்தை வந்து அதிகமாக மண்ணிலிருந்து உறிஞ்சி இந்த 3 மாதத்துக்குள்ளே வழக்கமான வாழை கட்டையிலிருந்து எப்படி வருமோ அந்த மாதிரி செடியை வந்து உருவாக்கணும். அப்போது அந்த வளர்ச்சி வேகத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால நம்ம பாஸ்பரஸ் சத்தை கொஞ்சம் அதிகமாக வந்து திசு வளர்ப்பு வாழைக்கு இடணும். சொட்டு நீர் பாசனத்தை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலம் வாழைக்கு தேவையான நீரின் அளவில் இருந்து 20 to 40% வந்து நம்ம குறைக்க முடியும். மேலும் இவ்வாறு திசு வளர்ப்பு மூலம் உருவான வாழைக்கன்று ஆரம்ப நிலையில் நூற்புழுக்களின் தாக்குதல் மற்றும் மண்ணில் உள்ள பூச்சிகள், வண்டுகள் இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு பூச்சிக்கொல்லியல், ஓட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற உரங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு வேர் பகுதிக்கு எந்தவித இழப்புமின்றி நம்ம செலுத்த முடியும். மேலும் மேல் தெளிப்பு மூலம் பாஸ்பரஸ், மணிச்சத்து, தலைச்சத்து வேர் மேலே வந்து நம்ம வந்து மேல் தெளிப்பு மூலம் தெளிக்கிறதன் மூலியமாகவும் நம்ம வந்து சீக்கிரமாக அந்த சத்துக்களை வந்து உட்கிரகிச்சு செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஆரம்ப காலத்தில் வளர்ச்சியை அதிகரிக்க கடல் பாசி, யூமிக் அமிலம், பல்விக் அமிலம் போன்றவற்றை வந்து நம்ம சொட்டுநீர் பாசனம் மூலம் செலுத்துவதன் மூலிமா அதிக வளர்ச்சியும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையும் திசு வளர்ப்பு வாழையில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் முதல் 6 மாத காலத்தில் வாழையை எவ்வளோ வந்து ஊக்கமாக நம்ம வந்து வளர்க்குறோமோ இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு அதிக அளவு மகசூலை கொடுக்கும். ஏன்னா 70% வளர்ச்சி வாழை செடி வந்து 6 to 7 அடி இந்த காலகட்டத்தில் வெஜிடேட்டிவ் குரோத் அப்படின்ற அந்த முதல் நிலை வளர்ச்சி இதுக்குள்ளே வந்து நடந்துடும். இப்போ இதில் இருந்து தான் அடுத்து இனப்பெருக்க சுழற்சிக்கு வந்து அது போகும். இவ்வாறு முன்பருவ வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி வந்து இந்த பூக்கும் பருவம், வாழை குலை உண்டாதல், வாழை காய் எண்ணிக்கை அதிகப்படுத்துதல், சீப்பு அதிகமாகுதல் போன்றவை எவ்வளோ அது அதிகமாக ஊக்கமாக இருக்குதோ அதன் மூலம் பெற இயலும். இதே போல் இக்காலகட்டத்தில் ஒரு சீரான வளர்ச்சியையும் பராமரிப்பின் மூலம் உறுதி செய்ய முடியும். எனவே நம் போதுமான அளவு வயல் முழுவதும் ஒரே சீரான வளர்ச்சியை நம்ம வந்து கொண்டு வரணும், சீக்கிரமாக வந்து நல்ல வந்து ஒரு வேர் வந்து அதிகமாக நல்ல வந்து குரோ வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை வந்து வாழைக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான டைமில் வந்து அளிக்கணும். இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம மேலாண்மை பண்ணும் பொழுது இந்த செயல்பாடுகள் மூலம் நம்ம ஊக்கமான நல்ல வளர்ச்சியையும் அதன் மூலம் வயல் முழுவதும் சீரான வளர்ச்சியையும் அதிக விளைச்சலையும் வந்து நம்ம உறுதி செய்ய முடியும். ஸோ இது போல் சில முக்கிய செயல்பாடுகள் நம்ம வந்து பார்த்தோம். இந்த செயல்பாடுகளை வந்து செய்வதன் மூலியமாக இந்த வாழையில் வந்து சாதாரண வாழையில் மாதிரி இல்லாமல் திசு வளர்ப்பு வாழையில் இவ்வாறு பராமரிப்பு செயல்பாடுகளை செய்வதன் மூலம் நம்ம அதிக மகசூல்களை பெற முடியும். இவ்வாறு இந்த செயல்பாடுகளை செய்து அதிக மகசூல் பெற வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: இதுவரை திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுநர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் பயிர் விளைச்சலில் வளர்ச்சி ஊக்கிகளின் பங்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமது முன்னோர்கள் விவசாயத்திற்கு பெரும்பாலும் இயற்கை உரங்களையே பயன்படுத்தி வந்தனர். பிற்காலத்தில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப விளைச்சலை பெருக்குவதற்கான வழிமுறைகளை அறிமுகப்படுத்தினர். அதில் முக்கியமானது வேளாண்மையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துதலாகும். பெரும்பாலான விவசாயிகள் தற்பொழுது ரசாயன உரங்களின் அளவு மற்றும் பயன்பாடு பற்றி முழுவதும் அறிந்து

விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலில் பெரும் பங்கு வகிக்கும் வளர்ச்சி உகிகள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளிடையே குறைந்தே காணப்படுகிறது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களில் விதை முளைத்தல், வளர்ச்சி, பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்தல், நோய் எதிர்ப்பு தன்மை, விளைச்சல் மற்றும் தரம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. எனவே இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பற்றிய தகவல்கள் மற்றும் பயன்பாட்டை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். வேளாண் பயிர்களை காட்டிலும் தோட்டக்கலை பயிர்களில் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. வளர்ச்சி ஊக்கிகள் என்பவை மிக குறைந்த அளவில் இயற்கையிலேயே தாவரங்களில் உருவாகும் உயிரியல் ரசாயன பொருளாகும். பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் இயற்கை மற்றும் செயற்கை முறையில் உருவாக்கப்படும் இவ்வளர்ச்சி ஊக்கிகள் மொத்தமாக வளர்ச்சி சீராக்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வளர்ச்சி சீராக்கிகளில் ஆக்சின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின் எனப்படும் மூன்று வகையான வளர்ச்சி ஊக்கிகளாக செயல்படுகின்றன. அப்சசிலிக் ஆசிட் மற்றும் எத்திலின் வளர்ச்சி குறைப்பான்களாக பயன்படுகின்றன. ஆக்சின்கள் செல் வளர்ச்சி மற்றும் பிரிதலில் முக்கிய பங்கு வகிப்பதால் பயிர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகின்றன. மேலும் செடிகளில் நுனி மற்றும் வேர் வளர்ச்சியை தூண்டுகின்றன. இலைகள், பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கின்றன. ஆக்சின்கள் தக்காளி மற்றும் வாழையில் கருவுறுதல் இல்லாமல் விதையில்லா பழங்களை உருவாக்க பயன்படுகின்றன. திசு வளர்ப்பில் பயிர்களின் வேர் உருவாக ஆக்சின்கள் மிகவும் அவசியமாகின்றன. பயர் வகை பயிர்களில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் அதிக அளவில் உதிர்வது மிகவும் முக்கியமான பிரச்சினையாகும். இதனை குறைத்து விளைச்சலை அதிகரிக்க 20 ppm NAA கரைசலை பூக்கும் பொழுது ஒரு முறையும், 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். பருத்தியில் பூ மற்றும் சப்பை கொட்டுவது பருத்தியின் விளைச்சலை குறைக்கும் மிக முக்கியமான காரணமாகும். இதனை குறைக்க 40 ppm NAA கரைசலை 60 மற்றும் 80வது நாட்களில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் சப்பைகள் உதிர்வது தடுக்கப்பட்டு அதிக காய்கள் பிடித்து விளைச்சல் அதிகரிக்கின்றன. பூவன் ரக வாழையில் கொட்டை வாழை என்ற குறைபாடு பொதுவாக காணப்படுகிறது. அதனை நீக்க 2,4-D என்ற ஆக்சினை 25 ppm என்ற அளவில் கலந்து கடைசி சீப்பு வெளிவந்து 20 நாட்களுக்கு பிறகு தார் மீது தெளிக்க வேண்டும். இதனால் கொட்டை வாழை குறைபாடு நீங்கி தார்களின் வளர்ச்சி அதிகமாகி பழங்களின் இனிப்பு சத்தும் அதிகரிக்கும். மாவில் பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வது மிக அதிகமாக காணப்படும். இதனை தடுக்க 20 ppm NAA கரைசலை பூக்கும் பொழுது ஒரு முறையும், காய்கள் பட்டாணி அளவு இருக்கும் பொழுது மறுமுறையும் தெளிக்க வேண்டும். அதனால் பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வது குறைந்து விளைச்சல் அதிகரிக்கிறது. விதை கரணைகள் மூலம் பெருக்கம் அடையும் அனைத்து பயிர்களிலும் கரணைகளை 500 ppm IBA கரைசலில் நனைத்து நட்டால் விரைவில் வேர்கள் உருவாகும். ஜிப்ரலின்கள் பயிரில் செல் நீளமாகுதல் மற்றும் பிரிதலில் ஜிப்ரலின்கள் முக்கிய பங்கெடுப்பதால் பயிர்களின் வளர்ச்சிக்கு இவை மிகவும் அவசியமாகின்றன. மேலும் கருவுறுதல் இல்லாமல் விதையில்லா பழங்களை உருவாக்குவதில் ஜிப்ரலின்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. விதை உறக்கத்தை கட்டுப்படுத்தி விதை முளைத்தலை தூண்டுகின்றன. பூசணி வகை காய்பயிர்களில் ஆண் பூக்களை அதிகரித்து வீரிய ரக விதை உற்பத்திக்கு ஜிப்ரலின்கள் பயன்படுகின்றன. கரும்பு நீண்டு வளர 25 ppm GA3 என்ற ஜிப்ரலினை தெளிக்க வேண்டும். மேலும் நேந்திரன் மற்றும் ரஸ்தாலி வகை வாழையில் காய்களின் மீது 50 ppm GA3 கரைசலை தெளித்தால் காய்கள் பெருகும். திராட்சையில் விளைச்சல், தரம் மற்றும் வீரியத்தை அதிகரிக்க பிஞ்சுகள் உருவாகி 10 நாட்களுக்கு பிறகு 25 ppm GA3 கரைசலை பிஞ்சுகளின் மீது நன்கு படும்படி தெளிப்பதினால் திராட்சைகள் அளவில் பெரியதாக மாறுவதுடன் சுவையும் அதிகரிக்கிறது. மேலும் திராட்சை கொத்து நீண்டு வளர்ந்து பழங்களுக்கிடையில் உள்ள இடைவெளிகள் அதிகரிப்பதினால் பூஞ்சாணத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறைகிறது. சைட்டோகைனின்கள் இவை பயிர்களில் செல் பிரிதல் மற்றும் வளர்ச்சியை தூண்டுகின்றன. மேலும் சைட்டோகைனின்கள் இலைகளின் பச்சையத்தை நெடுநாள் காக்க வல்லவை. அறுவடைக்கு பின் பச்சை காய்கறிகள் மற்றும் கொய்மலர்களின் சேமிப்பு காலத்தை நீட்டிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. திசு வளர்ப்பு முறையில் தாவரங்களின் தண்டு உருவாக சைட்டோகைனின்கள் மிகவும் அவசியமாகின்றன. பயிர்களின் பக்கவாட்டில் மொட்டுகள் வளர்ச்சியை தூண்டுகின்றன. இளநீரில் சைட்டோகைனின்கள் இருப்பதினால் 2% இளநீர் கரைசலை நாற்று நட்ட 30வது நாள்

0: பயிர்களின் மீது தெளிப்பதினால் இலைகள் பசுமையாக நீண்ட நாட்களுக்கு இருந்து ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்துகின்றன. மேலும் தூர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலம் விளைச்சலும் அதிகரிக்கின்றன. அப்சசிலிக் ஆசிட். அப்சசிலிக் அமிலம் இலை மற்றும் தாவர பாகங்கள் முதிர்ச்சியடைதலை தூண்டுகின்றன. வறட்சி மற்றும் இதர உயிரற்ற காரணிகளின் அழுத்தங்களின் பொழுது இலை, பூ மற்றும் பிஞ்சிகள் உதிர்வதை விரைவுபடுத்துகின்றது. வறட்சி காலங்களில் அதிகப்படியான தண்ணீர் பயிர்களிலிருந்து நீராவி போக்கும் மூலம் இலைத்துளைகள் வழியாக வெளியேறாமல் இலைத்துளைகளை மூடி பயிர்களை காக்கிறது. மேலும் விதை உறக்கத்தை நீட்டிக்கும் தன்மையும் கொண்டது. எத்திலின். எத்திலின் பயிர்களில் வாய்வு வடிவில் உள்ள ஒரு வளர்ச்சி சீராக்கியாகும். இது முதிர்ந்த காய்களை பழுக்க தூண்டும் ஒரு காரணியாகும். இதன் மூலம் பழுக்க வைத்த பழங்கள் ஒரே சீராக பழுப்பதுடன் சுவையாகவும் இருக்கும். எத்திலின் கொடி வகை தாவரங்களில் பெண் பூக்களை அதிகரிக்க செய்கிறது. மேலும் ரப்பர் மரத்திலிருந்து அதிகப்படியான பால் வடிய உதவுகிறது. கேழ்வரகு பயிர் நட்ட ஒரு மாதத்திற்கு பின் 100 ppm எத்திலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் பயிரின் வளர்ச்சியை குறைத்து அவை சாய்ந்து விடாமல் தடுக்க முடியும். கரும்பு வளர்ச்சி காலங்களில் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படாமல் இருக்க விதைக்கரணைகளை 500 ppm எத்திலின் கரைசலில் ஊற வைத்து பின் நடவு செய்ய வேண்டும். இதனால் முளைப்பு திறன் அதிகரித்து விளைச்சல் கூடும். கரும்பில் பூ பூத்துவிட்டால் சர்க்கரையின் அளவு குறையும். இதனை தவிர்க்க 250 ppm எத்திலின் கரைசலை பூ வெளிவருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தெளிக்க வேண்டும். பூசணி வகை பயிர்களில் ஆண் பூக்கள் அதிகமாகவும் பெண் பூக்கள் குறைந்த அளவிலும் தோன்றுவதால் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. பெண் பூக்கள் அதிகமாக தோன்ற எத்திலினை 100 to 250 ppm என்ற அளவில் விதை விதைத்த 15th day முதல் வாரம் ஒரு முறை என 4 times தெளித்தால் பெண் பூக்கள் அதிகமாக தோன்றி விளைச்சல் அதிகரிக்கும். இவ்வாறாக வளர்ச்சி சீராக்கிகளை சரியான அளவில் சரியான தருணத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் தெளிப்பதன் மூலம் அதிக விளைச்சலை பெற்று பயன்பெறலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களோட நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
3: பகலில் உழைத்த களைப்பு தீர மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:05. திரையிசை கேட்கலாம். அருண்மொழி குரலில் வருவது வசந்தவாசல் படத்திற்கான பாடல்.

0: திரையசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் நந்தினி. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.
1: லலா

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். புது நிலவு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலை. பாடல் வரும் நேரம் 8:25:55.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். செங்கோட்டை படத்திற்காக வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் மனோஜ் சித்ரா.

0: திரேசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வன்மதி. தேசத்திற்கு முன்னுரிமை என்ற கொள்கையின்படி பட்டதாரி மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறன் மற்றும் கண்டுபிடிப்புகளை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாஜ்பேயின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் மாவட்டத்தில் உள்ள நிம்பஹரேவில் அவரது சிலையை இன்று திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்த பின்னர் உரையாற்றிய அவர், பிரதமராக இருந்த வாஜ்பாய் எப்போதும் தேசத்திற்கு முன்னுரிமை என்று கருதியதாக கூறினார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று நேபாளத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ராணுவ உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதை இந்த 3 நாள் பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. நாளை துண்டிகேலில் உள்ள ராணுவ அரங்கில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். சுதந்திர போராட்ட வீரர் மகாராணி அவந்திபாய் லோதியின் பிறந்த நாளான இன்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் அவருக்கு மரியாதை செலுத்தினர். ஹரியானாவின் கர்னாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் துணிச்சலான பெண்கள் மற்றும் சிறந்த வீரர்களின் பங்களிப்பை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை புதுடெல்லியில் உள்ள இந்திராகாந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனா நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா. என் கண்ணே, ராஜமாதா, ராஜமாதா, தங்கள் குமாரர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ராஜமாதா,
3: வீரநாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
4: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். ராஜமாதா,
3: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து. இங்கு ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை மந்திரியாரே, தாயும் ஒரு மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
4: ராஜமாதா, மன்னிக்க வேண்டும்.

0: வேண்டும் ராஜமாதா. இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. நமது குடும்பம் மட்டுமல்ல, நாடே துயரத்தில் உள்ளது ராஜமாதா. ஆனால்
1: என்ன ஆனால் சொல்லுங்கள் மந்திரியாரே, சொல்லும் ததை சொல்லுங்கள்
0: ராஜமாதா. எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள் ராஜமாதா. மால்வாவின் மியான் பாஜ் பகதூர்கான் போருக்கு ஆயத்தமாவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது ராஜமாதா. நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது ராஜமாதா.
2: ராஜமாதா, ராஜமாதா, நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
3: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழை அல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
0: ராஜமாதா, ராஜமாதா.
1: என்ன விஷயம் ஆதர் சிங்?
0: ராஜமாதாவே, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
1: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40th சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை ஷுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே, எழுந்திரு. நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல, இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
3: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதார் சிங் அவர்களே, உடனடியாக படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுரமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: ராணி அவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை ஒருவரையும் தப்ப விடவில்லை. எதிரிகள் அனைவரும் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகிவிட்டார்கள். பாஜ் பகதூரும் அவனது மெய் காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங் அவர்களே, வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை நாம் குலைக்க வேண்டாம். பாஜ் பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
0: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி, வெற்றி கொடியேந்தி வரும் வீர மகளே.
3: வா மகளே. துர்காவதி, பாஜ் பகதூரை ஏன் விடுதலை செய்தாய்?
1: அவனை மன்னித்து நம் குல தர்மத்தை காத்திருக்கிறோம். அவன் கொடூரமாக நடந்து கொண்டால் நாமும் அதற்கேற்ற பதிலை அளிப்போம்.

0: ஆதார் சிங், ராணி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற வதந்தியை பரப்பியது யார்? விசாரணையில் ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதார் சிங்?
1: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
0: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது, அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
1: ஆம் ராஜமாதா.
0: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆதார் சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
1: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க!
2: வாழ்க!
1: ராணி துர்காவதி வாழ்க!
2: வாழ்க!
1: இளவரசர் வீரநாராயணன் வாழ்க!
2: வாழ்க!
1: ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
3: நிறுத்துங்கள், எனது அண்ணன் மன்னர் தல்பட்சாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பியாகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன்தான், நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
0: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
3: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போவது யாரம்மா?
0: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
3: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அன்னை மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
4: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
3: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மகன்.
4: நானும் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மருமகள் தான் என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
3: ராஜமாதாவே, அண்ணியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
0: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
1: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
4: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
3: ராஜமாதா
5: வாழ்க! வாழ்க!
3: ராணி துர்காவதி
5: வாழ்க! வாழ்க!
3: மன்னர் வீரநாராயணன்.

0: பேரரசே, கோண்டுவான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்? பீர்வால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும்

0: கர்கா நாட்டின் இந்த விதவை துர்க்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
1: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம், அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
0: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
1: ஆமாம் பேரரசே, ஆனால்
0: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
1: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
0: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
0: என்ன, பாஜ் பகதூரா துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
1: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
0: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு பொறாமை? அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
3: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
0: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
3: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவியேற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
0: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
3: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
0: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பீர்வால்?
1: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
3: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
0: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
3: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
0: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம், அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்பால், பீர்பால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
1: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
0: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது பீர்பால். கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம். என்ன நான் சொல்வது?

0: இருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதரா, அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: மகாராணியாரே, உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அது சரி, இந்த தட்டில்.
3: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
1: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
2: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
1: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமாம்.
3: ஆமா மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
1: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
3: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
1: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
0: உங்கள் ஆணைப்படியே
2: மகாராணியாரே.
1: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான பரிசுக்கு உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
3: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
4: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
1: அனுப்புவோம், அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
4: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
3: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
1: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள். அந்த திமிர் பிடித்தவனிடம் இந்த பிஞ்ஞானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதார் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்ஞா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பிஞ்ஞாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்!
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.
1: ஆசப்கான், ஆசப்கான், இன்னும் 15 நாட்களுக்கு

0: குல் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
1: அப்படியே நடக்கும் பேரரசே.
2: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதார் சிங்? நம்முடைய பிஞ்சுனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
3: மகாராணியாரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்கா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
2: ஆதர் சிங் அவர்களே, படை தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
3: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்!

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல, அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
2: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராவேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
3: வீரர்களே, போன்போன வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம்பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
4: படை தளபதி ஆசப்கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
3: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும்படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
5: மகாராணியை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழிநடத்துகிறேன். ராணி அவர்களே, ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகா

0: பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்துச் செல்லுங்கள்.
1: நான் கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
0: முகலாய படை முன்னேறி வருகிறது மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
1: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கழிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதா சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
0: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
1: கொடுங்கள். ஆதா சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக் கொள்வாள், தானே தேடிக் கொள்வாள்.
0: மகாராணி விடுங்கள், மகாராணி விடுங்கள். மகாராணி,
1: எனது முடிவை நானே தேடிக் கொள்கிறேன்.
0: மகாராணி,
1: ஆதா சிங் அவர்களே, நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை. மரணமும் கூட இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கர்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ்.
0: மகாராணி, மகாராணி,
1: மகாராணி.
2: ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து, டி விஜய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
4: ये आकाशवाणी है। रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में आज रात प्रस्तुत है गिटार वादन। कलाकार हैं रितम सरकार। केवल 9 वर्ष की आयु में आपने संगीत की तालीम लेने की शुरुआत की और आपके पहले गुरु थे प्रसिद्ध सितार वादक श्री श्यामल चट्टोपाध्याय। आगे चलकर आपने दिग्गज गिटार वादक पंडित देवाशीष भट्टाचार्य से प्रशिक्षण प्राप्त किया। आपकी कलात्मकता केवल गिटार तक ही सीमित नहीं रही, बल्कि तबला, सरोद, गायन और योग आधारित सांगीतिक प्रस्तुतियां भी आपकी पहचान बनी। आकाशवाणी और दूरदर्शन के एक रीड के कलाकार रितम सरकार ने संगीत की राष्ट्रीय और राज्य स्तर पर दी जाने वाली छात्रवृत्तियां भी प्राप्त की हैं। रितम सरकार अखिल भारतीय संगीत समारोहों के साथ साथ बंगाल के संगीत सम्मेलनों में भी भाग लेती रहती हैं। आप एक ऐसे गिटार वादक हैं जिन्होंने संगीत के विभिन्न सम्मेलनों तथा कार्यक्रमों के अलावा संगीत की कार्यशालाओं में भाग लेने और व्याख्यान देने के लिए देश और विदेश की यात्रा की। यही नहीं, आप कैंसर से पीड़ित वंचित बच्चों की सहायता हेतु आयोजित सामाजिक निधि संग्रह कार्यक्रमों के साथ भी जुड़े हुए हैं। इसके अलावा शरीर के 7 चक्रों पर आधारित योग की एक परियोजना पर भी काम कर रहे हैं।

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:05. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேயர்களே, மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பு நாளை காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நாளை 8:30 மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க சூழலியல் பாதுகாப்பு குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே. பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3வது பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ கேன்சர் அல்லாத ப்ராஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. நாளை காலை 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சி.

0: எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நண்பகல் 12 டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்வொரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷாராவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா அவர்கள், கதை வசனம் மற்றும் இயக்கம் வசந்த் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:30 வரையிலும், 8:45 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை இடம்பெறுவது சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Union Home Minister Amit Shah has said that empowering the youth, poor, women and farmers is essential to achieving the goal of making India a fully developed nation by 2047. He said the Narendra Modi government is giving special attention to the welfare and development of these sections. Mr. Shah was addressing a program in Alwar, Rajasthan today after laying the foundation stones for and inaugurating development projects worth over 6,400 crore rupees across 17 districts of the state. He said the government has launched several initiatives for the welfare of farmers. He noted that from 2014 to 2026, the Modi government had introduced major schemes for farmers and continuously increased the minimum support price. Mr. Shah also highlighted the potential of the dairy sector to transform the rural economy. Vice President C.P. Radhakrishnan has called upon graduating students to use their knowledge, skills and innovation for nation building guided by the principle of nation first. Addressing the 22nd convocation of SRM Institute of Science and Technology at Kathankulathur near Chennai, the Vice President said, India's youth have a vital role to play in the country's journey towards Viksit Bharat by 2047.
2: Over the years, SRM Institute of Science and Technology has built an academic ecosystem that encourages interdisciplinary learning, creativity, entrepreneurship, and critical thinking. I am pleased to note SRM growing emphasis on strategic technologies such as artificial intelligence, quantum technologies, semiconductor research, robotics, biotechnology and sustainable development. These fields will shape the economics and the society's future.
1: Recalling India's response to the COVID-19 pandemic, Mr. Radhakrishnan said, India supplied vaccines to more than 100 countries, demonstrating its commitment to global welfare and humanity. The Directorate of Revenue Intelligence, that is DRI, has dismantled a major network involved in importing Southeast Asian areca nuts into India by falsely declaring